வணக்கம் நேர்களே, வணக்கம் நேர்களே. கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் உங்களோட உரையாட வந்திருக்கேன். இன்னைக்கு சிறப்பான ஒரு காட்டிலே ஒரு கீதம், இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களோட உரையாட வந்திருக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்களே, நான் போடும் பாடல்களை கேட்டு நீங்களும் உங்களுடைய பதிவுகளையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்கள். நேர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், இன்றைக்கு நான் மட்டும் ஒளிபரப்புற பாட்டை மட்டும் நீங்கள் போட்டு பதிவெல்லாம் போட்டு உங்களுடைய ஆசை உங்களுடைய திறமைகளை காட்டுங்கள். நான் கேட்குற கேள்விக்கும் உங்களுடைய பதில்களையும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இப்போ பாட்டு வந்து நீங்கள் அனுப்ப வேண்டாம், ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. கீதங்கசுரையாவும் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. பாட்டு ஒன்று கேட்கட்டுமா, அந்த பாட்டெல்லாம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அனுப்புங்க. இன்றைக்கி வந்து என்னோட பாடல்களை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுடைய பதில்களை எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்கள். நேர்களே, முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் ராதா என்ற படத்தில் ஆடியிலே பெருக்கெடுத்து. ஆடி மாதம் 18 கொண்டாடியாச்சு, ஆனால் இருந்தாலும் அதை சிறப்பிக்கும் முகமாக, ஆடி மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான நாள் இல்லையா, ஆடி 18. எல்லாமே பெருகணும், எல்லாமே வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே எல்லாமே பெருகணும். அதுக்கு தான் இந்த பாட்டு, நல்லா ஒரு பாட்டு இது. இந்த பாட்டை வந்து நம்ம கேட்குறப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின் தான் அந்த பெண்கள் வேண்டி அவங்க வந்து தீர்க்க சுமங்களையாக வாழணும், நாங்களும் வாழணும், அதுக்கு நீ வாழ்த்தணும்னு காவேரிகிட்ட வேண்டி அந்த பாட்டை பாடுவாங்க. நேர்களை, உங்களுக்கு இன்னொரு கேள்வி, இதில் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பாட்டை வந்து பாடினது பி சுசீலா, அவங்களோட சேர்ந்து ஒருத்தவங்க பாடியிருக்காங்க, அவங்களோட பேரை நீங்கள் அவங்க கண்டுபிடிச்சி அனுப்புங்க. நேர்களே, இந்த பாடலை இப்போ முதல் பாடலாக ராதா என்ற படத்தில் ஆடியிலே பெருக்கெடுத்து இந்த பாட்டை இப்போ நம்ம கேட்கலாமா?

நேர்களே, பாடல்களை கேட்டோம், நல்லா இருந்துச்சுல்ல அந்த பாட்டு. வாழ்க்கையில எல்லாம் கிடைக்குங்கிறத வச்சுதான் இந்த மையமா வந்து இந்த நம்ம வாழ்க்கையில எல்லாமே பெருகணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்டு வந்துச்சு. நல்லா நல்லது ஒரு பாடலை கேட்டோம். நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை போட்டிருக்காங்க. தோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவங்க வந்து போட்டிருக்காங்க, பி சுசீலா பி வசந்தா அப்படின்னு. அதே மாதிரியே மாட்டுத்தாவடி, மதுரை மாட்டுத்தாவடி அழகர் அவரும் போட்டிருக்காரு, பி சுசீலா பி வசந்தான்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அனுஷா மேடம், அனுஷா ராமாவரம் அனுஷாவும் இணைஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தோலைச்சேரி விஜய அரசுகுமாரும் இந்த பாடல்களை கேட்டு விடையை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பாராட்டுகள். விடை சொன்ன அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, நம்ம சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்த பாடலை நம்ம கேட்கலாம். கடவுளை கண்டேன் என்ற படத்தில் சந்திரபாபு எல்லார் ஈஸ்வரி பாடிய கொஞ்சம் தள்ளிக்கணும் அந்த பாட்டு. ஏன் அந்த பாட்டை நான் போடுறேன் அப்படின்னாக்க, இன்னைக்கு சந்திரபாபுவுக்கு பிறந்தனர். அதனால அவரை சிறப்பிக்கும் முகமாக இந்த பாடல் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இவர் வந்து பல படங்கள்ல வந்து டான்ஸ் ஆடுறதுலையும் சரி, அதே மாதிரியே பாட்டு பாடுறதுலையும் சரி, படமும் எடுத்திருக்கார். கட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிற படத்தை கூட எடுத்திருக்காரு. இந்த மாதிரி எல்லா பல முகம் கொண்டவர் சந்திரபாபு. ரொம்ப நல்லா ஒரு நடிகர், ஒரு குணச்சித்திர வேடமா இருந்தாலும் சரி, நகைச்சுவை நடிகரா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே அற்புதமா நடிப்பாரு. இப்ப சந்திரபாபுவோட இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. சந்திரபாபுவோட உண்மையான பெயர் அதை நீங்க போடுங்க. சந்திரபாபுவோட உண்மையான பெயரை, அவரை வீட்டுல கூப்பிடுற பெயர் என்னன்னு நீங்க வந்து பதில போடுங்க, உங்க கருத்தை போடுங்க. இப்ப நம்ம பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, ஒரு அழகான பாடலை கேட்டோம், சூப்பராக இருந்துச்சுல்ல. நான் கேட்ட கேள்விக்கு அருமையாக பதில் போட்டிருக்காங்க தொலைக்கேள்வி தேன்மொழி முருகன். சந்திரபாபு ஜோசப் பிச்சை பாபு சந்திரபாபு அப்படின்னு போட்டிருக்காங்க, ஜோசப் பிச்சை பாபு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அருமையாக பதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க தேன்மொழி முருகன், அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் தெய்வ திரவி என்ற படத்தில் இவரானா இவர் காணா அப்படின்னு ஒரு பாட்டு. இதில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, அன்றைக்கி எம்என் ராஜத்துக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். அவங்க வந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆரோட சிவாஜியோட இன்னும் நிறைய குலச்சித்திர வேடங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான நடிகை. நம்ம வந்து அவங்க படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம். வில்லி கேரக்டரில் அதிகமாக வருவாங்க, அது வந்து சிறப்பாக நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகை. இதுக்கு வந்து இவங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்கிறது நம்ம கடந்த வாரத்தில் நம்மளை விட்டு மறந்தாங்களே யமுனா ராணி, அவங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அவங்களும் பல 6000 பாடல்கள் பாடினவங்க. எல்லா பாடல்களுமே சிறப்பாக பாடுவாங்க, எந்த பாட்டை கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே பாடுவாங்க. குரலும் அற்புதமான குரல். இப்போ இதில் ஒரு கேள்வி என்னன்னா, எம்என் ராஜத்தோட கணவர் அவர் பேர் என்ன, அவரும் ஒரு பின்னணி பாடகர் தான், அவர் பேரையும் சொல்லுங்கள். யமுனா ராணிக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாக்கா வந்து இவங்க முதல் முதலாக பாடிய பாடல் என்ன, படம் பேர் என்னன்னு போடுங்க. இவங்க முதல் முதலாக பாடிய படத்தோட பேரை போடுங்க, யமுனா ராணி பாடிய முதல் பாடலை போடுங்க. அதே மாதிரியே எம்என் ராஜத்தோட கணவரோட பேர் என்ன, இந்த ரெண்டு கேள்விக்கும் நீங்கள் போடுங்க, பதிலை போடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாட்டை கேட்கலாம். தெய்வ பிறவி படத்தில் யமுனா ராணி பாடிய, எம்என் ராஜத்துக்காக யமுனா ராணி பாடிய ஆனா இவருக்கு ஆனா அந்த பாட்டை கேட்போமா இப்போது.

நேர்களே, ஒரு அழகான ஒரு நகைச்சுவை பாடலை கேட்கலாம். பாடி ஜமுனாராணி குரல் இல்லை, அற்புதமான பாடல். போன வாரம் நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க, அவங்களே அவங்களுடைய பாடல்கள் எப்பயுமே நம்மளோட இருக்கும். அவங்க போனா கூட நம்ம அவங்க குரல் நம்ம கிட்டே இருக்கும். எம்என் ராஜத்துக்காக சிறப்பான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அவங்களுடைய கணவர் பேர் ஏஎல் ராகவன். ராமாவூர் அனுஷா சகோதரிக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சோழச்சேரி தேன்மொழி முருகனும் போட்டிருக்காங்க. அப்புறம் நாகர்கோவில் மகேஷும் போட்டிருக்காரு. விஜய் அரசுக்குமார் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நேரத்தை பார்க்கலாமா? 10:25 ஆகிறது. நேர்களை அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் எதையும் தாங்கும் இதயம். இந்த படத்துல உள்ளம் தேடாமல் கண் தேடுதே அந்த பாட்டு. ஏன் அந்த பாட்டை நான் கொடுக்குறேன்னாக்கா, என்னோட எல்லாமே பழைய பாட்டாக கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. இந்த பாட்டோட முடிஞ்சிடும். இதில் வந்து கே ஆர் ராமசாமின்னு ஒரு பின்னணி பாடகர், அவரோட நினைவு நாள் இன்னைக்கு, அதனால அவருக்காக இந்த பாடல். நம்ம செல்லக்குட்டி ஜானகியோட அருமையாக பாடியிருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பராக பாடியிருக்காங்க. இந்த ராமசாமியை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேயே கும்பகோணம் கூட, கும்பகோணம் கருப்பூர்னு ஒரு ஊரில் பிறந்தவர் தான், வளர்ந்தவர் தான். சினிமா மேலே ஆசை கண்டு உடனே சென்னைக்கு போயிட்டாராம். போய் அங்கே போய் நாடக கம்பெனியில் சேர்ந்து அதுக்கு பிறகு தான் வந்து ஒவ்வொரு பாடலாக பாடிட்டு பாட ஆரம்பித்தார், திரையில் பாட ஆரம்பித்தார். இதற்கு முன் நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, நம்ம யமுனாராணியோட ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாடினாங்க, என்ன படத்துலேருந்து பாடினாங்கன்னு. பாட்டு வந்து எனக்கு அவ்வளோதான் தெரியல. கல்யாணிங்கிற படத்தில் தான் ஃபஸ்ட்டு அவங்க பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடின பாட்டுன்னு வேற ஒரு வானொலியில் கேட்டேன். ரொம்ப அற்புதமான பாடல். இப்போ வந்து நம்ம கே ஆர் ராமசாமியோட ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. எதையும் தாங்கும் இதயம் இந்த படத்தில் இப்போ அந்த பாட்டை கேட்கலாமா? ஒரு அருமையான பாடல். அடுத்ததெல்லாம் கேள்வி கேட்குறேன். இந்த பாடலுக்கு கேள்வி ஒன்றும் இல்லை.

பாடலை நம்ம கேட்டோம். என்ன ஒரு தனியர் குரல் பார்த்தீங்களா, ராமசாமி குரல். இவர் இன்னும் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, சில பாடலாம் பாடியிருக்காரு. கண்ணில் காணும் காட்சியாவும் அப்படின்னு ஒரு பாட்டு, சுகமஞ்சய படத்தில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அருமையான பாடல்.

கோயில் மணி ஓசை இந்த படத்திலிருந்து ஃபுல்லா ஃபுல்லா வயசுக்குள்ள இந்த பாடலை நம்ம கேட்கலாம். இதற்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த படத்துல கதாநாயகன் யாருன்னு நீங்க போடுங்க, கதாநாயகன் யாருன்னு போடுங்க. கோயில் மணி ஓசையும் கதாநாயகன் யார், இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.

ஒரு அறியாத பாடல், ஒரு அழகான பாடலை கேட்டோம். இந்த படத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த படத்தின் கதாநாயகர் யான்னு கேட்டிருந்தேன். இதில் வந்து நாகர்கோயில் மகேஷ் போட்டிருக்காரு பாண்டியன்னு, அதே மாதிரி சோழச்சேரி தேன்மொழி முருகனும் போட்டிருக்காங்க பாண்டியன்னு, அதே அப்புறம் சேரமா நகர் கோவை சேரமா நகர் பத்மா நரசிம்மன் அவங்களும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மூன்று பேத்துக்கும் என்னோட சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அனுஷா மேடம், விஜய அரசுகுமார் மேடம், எல்லாரும் பாடலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்னை பாரதி தனபால் அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்ப அடுத்த பாடலாக ஒரு பாடல் கேட்போம். ருஷிகண்ட பூனை. இந்த படத்துல இருந்து சந்தனமிக்க சதிராடும் பொட்டு அப்படின்னு பாட்டு. இந்த பாட்டை வந்து இந்த படத்துல வந்து கதாநாயகி யாருன்னு பாருங்க. இந்த படத்தோட கதாநாயகி யார்? ருஷிகண்ட பூனை. இந்த படத்துல கதாநாயகி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை பதிவுல போடுங்க. இப்ப நம்ம இந்த பாடலை கேட்கலாம்.

நேர்களே, பாடல கேட்டீங்களா? ஒரு அரிதான பாடல், ஸ்ரீ சுசீலா அம்மா குரல்ல அழகான பாடல். எவ்வளோ என்ன பாட்டு கொடுத்தாலும், எந்த பாட்டை பாடினாலும் ஒரு மென்மையா பாடுவாங்க. மென்மையா பாடுறதுல சுசீலா மேடம் மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. இப்ப அடுத்த பாடலா, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை போட்டிருக்காங்க. சோலை கேள்வி தேன்மொழி சரிதான் போட்டிருக்காங்க. அப்புறம் நாகர்கோவில் மகேஷும் போட்டிருக்காரு, சரிதான் போட்டிருக்காங்க. அப்புறம் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவங்களும் பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு போட்டிருக்காங்க. பிறகு ஒரு ரோசா அப்பு சிரிக்கிறது அந்த பாட்டு. இதுல ஒரு கேள்வி என்னன்னாக்க, இந்த பாடல்ல ஆண் பாடகரோட பேர் என்னன்னு போனீங்க. ஆண் பாடகரோட பேர் அந்த பேரை கண்டுபிடிச்சு இப்பொழுது நீங்க போடுங்க. நம்ம இந்த பாட்டை கேட்டுட்டு அடுத்த பாடலுக்கு போகணும்.

நேயர்களே, ஒரு அழகான ஒரு அப்பா வீட்டு பாட்டை கேட்டால் திருமணத்தில் பாடுற பாட்டு, சூப்பரான பாட்டு. இவர் இந்த நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை போட்டிருக்காங்க. சோழச்சேரி தேன்மொழி முருகன் அவங்க வந்து அருமையாக போட்டிருக்காங்க. விஜயரமணி விஜயரமணி ராகவேந்தர் சுரேந்தர் அப்படின்னு மூணு பேரையும் போட்டிருக்காங்க. அவருக்கு மூணு பேரும் சுரேந்தருங்கிறது எனக்கு அவ்வளோதான் தெரியல. ஆனால் விஜயரமணி ராகவேந்திரா ரெண்டு பேரும் தெரியும். அப்புறம் அதே மாதிரியே தான் இவரும் போட்டிருக்காரு, நாகர்கோவில் மகேஷ் அவரும் போட்டிருக்காரு. அவர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம நேயர்கள் எல்லாரும் அப்புறம் இந்த பாட்டை கேட்டுட்டு சோழச்சே இவர் சேலம் அறிவழகன் வந்து ஒரு ரோஜாப்பூ சிரிக்கிற மாதிரி அழகாக போட்டிருக்காராம், அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். விஜய் அரசுக்குமார் காரில் போய்கிட்டே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அப்புறம் தேன்மொழி அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ராமாவரம் அனுஷ்யா சகோதரியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கோவை ராஜேஸ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி பத்மா நரசிம்மன் அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். ஈசனேசனும் எனக்கு உடன் என்னோட பணிபுரிஞ்சுக்கிட்டே பாடலையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அடுத்த பாடலாக ஒரு பாட்டு கேட்க இருக்கிறோம். நான் பாடலோட வரியை சொல்லுவேன். இந்த பாட்டோட படம் என்ன, இந்த பாட்டை பாடியவங்க யாருன்னு கேளுங்க, சொல்கிறேன். நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் போடுங்க. காலை நேரம் சேவல் பூங்குன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை வந்து நம்ம இப்போ கேட்போம். இந்த பாட்டு வந்து யார் பாடியிருக்கா, என்ன படம் அப்படின்னு போடுங்க. சேவல் பூவும் காலை நேரம் பாட்டோட முதல் வரி. இந்த பாட்டுக்கு சரியான விடையை போடுங்க. அதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, என்னன்னா இப்போ பாடினார்ல ராகவேந்திரர், அவரோட பொண்ணு இப்போ பிரபலமாக பாடிக்கிட்டு இருக்காங்கண்ணா, நிறையா படத்தில் பாடியிருக்காங்க. அவங்க பொண்ணு பேர் கூட ஒரு பின்னணி பாடகி தான் அவங்களும். அப்போ தெரிஞ்சால் முடிஞ்சால் அதையும் போடுங்க. அதாவது என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்கன்னா, மே மாதம் தொண்ணூத்தட்டு மேஜரானன்னு ஒரு பாட்டு, தாத்தாடி போலையா நீ என்ன சுத்துற அப்படின்னு பாடுவாங்க அந்த பாட்டு. இப்படி நிறையா பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க பேரையும் முடிஞ்சால் அவங்களால முடிஞ்சால் போடுங்க. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு இந்த பாடலோட முதல் வரி சொல்லிட்டேன், சேவல் பூவும் காலை நேரம். இந்த படம் என்ன, பாடிய பாடகளோட பேரையும் போடுங்க. இப்போ நம்ம இந்த பாடலை கேட்கலாமா?

இந்த பாடல் வந்து நம்ம கேட்டோம், இந்த பாடல் வந்து அடிக்கடி இப்ப வந்து இலங்கை வானொலியில வந்து காலையில அதிகாலையில போடுவாங்க இந்த பாட்டு அடிக்கடி. அந்த ஞாபகமா தான் இப்ப நம்ம சபரி வானொலியும் இப்ப நம்ம கேட்டோம். அருமையான பாடல் இந்த படத்தை. அந்த அந்த பாடலோட படத்து பேர் என்னன்னாக்க கண்ணிலே அன்பிருந்தால். ஏன் ஜானகி பாடினாங்க, ஜானகின்னு தேன்மொழி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். அதே மாதிரி நாகர்கோவில் மகேஷும் போட்டிருக்காரு. அப்புறம் சேலம் மேச்சேரி அழக அறிவழகன் அவர் வந்து ஒரு 35 சேவலை மேய விட்டுருக்காரு சபரி குறுப்பில். மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், யாராவது அரிசி சோளம் கம்பு இருந்தால் போடுங்க சாப்பிட்டு போட்டு சந்தோஷமா. இப்ப அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல் ராஜநாகம் என்ற படத்தில் தேவன் வேதமும் கண்ணன் கீதம் எஸ்பி பாலசுப்ரமணியன் பி சுசீலா பாடின பாட்டை இப்ப நம்ம கேட்கலாம். இதுல ஒரு கேள்வி என்னன்னாக்க இந்த படத்தோட கதாநாயகி யாருன்னு போடுறோம். இந்த படத்தோட கதாநாயகி இப்ப இந்த பாடலை கேட்கலாம்.

ஒரு அருமையான பாடலை கேட்டோம். ரெண்டு மதத்தையும் சேர்ந்து இந்து கிறிஸ்டின் ஜாதி மதம் இல்லாம காதல் வந்துருச்சு, அதனால உள்ளம் ஒன்று போட்டுருச்சு. அருமையான பாடல். இன்னைக்கு இந்த படத்துக்கு நான் கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கரெக்டான பதில வந்து அது கோலச்சேரி தேன்மொழி போட்டிருக்காங்க, சுபா மஞ்சுளான்னு போட்டிருக்காங்க சரியான விடை. அதே மாதிரி நாகர்கோவில் மகேஷும் போட்டிருக்காரு. அப்புறம் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். நான் அனுஷயா சகோதரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சோழச்சேரி விஜய அரசகுமாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கோவை ராஜேஸ்வர் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி பத்மா நரசிம்மன் சேலம் அறிவழகன் மங்கை எல்லாருமே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க என்னோட நன்றிகள் உங்களுக்கு. என்னோட அழகாக பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஈதனை செய்யா, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கும் பாடல் மகனே மகனே என்ற படத்தில் மலேசியா வாசுதேவன் ஜி ஜானகி பாடிய மல்லிகை பூவுக்கு தூங்கிய தென்றலை வந்து வீடு நெஞ்சிட்டோடு. இந்த பாட்டை வந்து யார் வந்து இந்த பாட்டை ஏற்றி இருக்கிறாங்கன்னு இந்த பாட்டை நீங்கள் சொல்லுங்க. இந்த பாட்டை எழுதுனவங்க யாருன்னு கவிஞர் யார் அப்படின்னு போடுங்க. இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்கலாம்.

ஒரு அழகான பாடலை கேட்டோம். இந்த பாடல் எழுதியவர் யாருன்னு கேட்டேன். மதுரை மாட்டுத்தாவணி அழகரும் போட்டிருக்காரு, ஜோலச்சாரி தேன்மொழியும் போட்டிருக்காங்க, வைரமுத்துன்னு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஒரு மல்லிகை தோட்டத்தையே கொண்டாந்து சபரி வானொலியில் குரூப்பில் போட்டிருக்காரு அறிவழகன், அவருக்கும் ஒரு பாராட்டுக்கள். மற்றபடி இப்போ அடுத்த பாடலாக நம் கேட்க இருக்கும் பாடல் சென்ட்ரல் சுடும். இந்த படத்தில் சித்திரம் சைலஜா பாடியிருக்காங்க, ஒரு ராஜா என் பின்னோடு வந்தான். அந்த பாட்டு நேர்களை உங்களுக்காக ஒரு கேள்வி, இந்த படத்தோட கதை வசனத்தை யார் எழுதியிருக்காங்க? இந்த படத்தின் கதை வசனம் இதை வந்து யார் எழுதியிருக்காங்க? கண்டுபிடிச்சா அனுப்புங்க நேர்களை. இந்த பாடலை இப்பொழுது நம்ம கேட்கலாம். ஒரு ஆரவாரமான ஒரு பாட்டு, அழகான பாட்டு, நாம் கேட்கலாமா?

ஒரு ஆரவாரமான பாடலை இப்ப கேட்டு வந்தோம். அருமையான பாடல். நான் கேட்ட கேள்விக்கு கதை வசனம் யார் எழுதியிருக்காங்க இந்த படத்துக்குன்னு கேட்டவுடனே நோளச்சேரி ஏன்மொழி போட்டாங்க, கலைஞர் கருணாநிதினு போட்டிருக்காங்க, அவருக்கு பாராட்டுகள். அதை பாராட்டி அவங்க போட்டதுக்கு பதிலாக சென்னை பாரதி தனப்பாலும் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. அறிவழகனும் அவங்களோட நிறைய பூந்தோட்டம்லாம் வச்சிருக்காங்களா, அவங்க வீட்டில் நிறையா பூ இருக்கா, வேணுங்கிறவங்க போய் ஆடி மாதத்துக்கு உண்டான பூவெல்லாம் வாங்கி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அழகாக பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லா நேர்களும் கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. இப்பொழுது நேரத்தை பார்த்துக்கொள்வோம். மணி 11:16 ஆகிறது. இப்ப அடுத்த பாடலாம் நான் கேட்க இருக்கும் பாடல் முடிவல்ல ஆரம்பம். எதுக்குமே ஒரு ஒரு தொடக்கம், ஒரு முடிவுன்னு ஒன்று இருந்தால் ஒரு தொடக்கம்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே அப்படித்தான், ஏதாச்சும் ஒன்று முடிஞ்சிச்சுன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஒன்று ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த படத்துக்கு இந்த பேரை வச்சுருப்பாங்களோ, முடிவல்ல ஆரம்பம். இதில் தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் மலேசியா வாசுதேவன் பி சுசீலா பாடியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இதில் இரண்டு கதாநாயகர்கள் ஒரு கதாநாயகி, யாருன்னு கண்டுபிடிச்சு அனுப்புங்க பார்க்கலாம். இந்த பாடலை இப்பொழுது நம்ம கேட்கலாம்.

சிநேகரே ஒரு அற்புதமான பாடல், விதமான பாடல், அழகா கேட்டோம். மலேசிய வாசுதேவன் பிச்சில என்ன ஒரு ஹை பிச்சில பண்ணாங்க, சூப்பரா இருக்குல்ல. இப்ப இந்த படத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கரெக்டா போட்டிருக்காங்க. சோழச்சேரி தேன்மொழி முருகன், மதுரை மாட்டுத்தாவணி அழகு, ரெண்டு பேருமே கரெக்டான போட்டிருக்காங்க. ராஜேஷ், பரத் பாபு, ஜோதி, சூப்பர் சூப்பர். ரெண்டு பேருக்கனுடைய பாராட்டுகள். அப்புறம் வந்து பாரதி தனக சென்னை பாரதி தனப்பால் அவங்களும் பாடலாம் கேட்டு கை தட்டி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ராமாவரம் அனுஷா சகோதரியும் பாடலாம் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோவை சேரமா நகர் பத்மா நரசிம்மன் இந்த பாடலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். சேலம் ஐபாகர் மங்கையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நாகர்கோவில் மகேஷும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம கீதநேசன் எனக்காக அழகாக பாடலாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு மாற்றுமொழி பாடலை நம்ம ஒன்று கேட்போமா? எப்போ பார்த்தாலும் தமிழ் பாட்டையும் கேட்டு கேட்டு அழுத்து போச்சுல்ல. ஒரு ஆங்கில பாட்டு ஒன்று கேட்போம், மேல்நாட்டு மருமகள். இந்த படத்தில் ஒரு பாட்டை கேட்போம். இந்த பாடலுக்கு இசையமைத்தது யாரு, இந்த பாடலை பாடியவர்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அனுப்புறீங்க நேர்களே. அழகாக அந்த பாட்டை கேட்போமா? அந்த அந்த விடையை கரெக்டாக போடுங்க. இந்த பாடலுக்கு இசையமைத்தது யாரு, அந்த பாடலை பாடியவர் பெயரையும் போடுங்க. நன்றி. இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

ஒரு அழகான இங்கிலீஷ் பாட்டை கேட்டான். சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நான் கேட்ட கேள்விக்கு அழகா சோழச்சேரி தேன்மொழி அவங்க போட்டிருக்காங்க, முருகன் போட்டிருக்காங்க. குள்ளக்குடி வைத்தியநாதன் பாடியவங்க பேர் வந்து உஷா உதன் அவங்க பாடியிருக்காங்க. ஒரு இவங்க நிறையா பாட்டு பாடியிருக்காங்க. இதயகனியில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து மதன மாளிகைன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. உன்னச்சொல்லி குற்றம் இல்லை அந்த படத்துலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இப்படிலாம் நிறையா பாட்டு பாடியிருக்காங்க. தமிழ்லையும் பாடியிருக்காங்க. அதான் உன்னச்சொல்லி குற்றம் இல்லை, ராத்திரியில் துக்கம் இல்லை அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க. அது ஒரு அருமையான பாடல். இப்போ நம்ம அடுத்ததான் ஒரு பாடல், ஒரு மென்மையான பாடல், ஒரு இதமான பாடல், ஒரு அழகான பாடல். இப்போ நம்ம கேட்போமா, ஒரு ஓடை நதியாயில் என்ற படத்தில் என் ஜானகி பாடியே கனவு ஒன்று தோன்றுது. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால எனக்கு இந்த பாட்டை எனக்கு கொடுங்க, எனக்கும் கொடுங்க, மற்ற நேயர்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு நீங்கள் போடுங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஒரு நேயருக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த டைரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த டைரக்டர் யாருன்னு போடுங்க பார்க்கலாம். இப்போ அந்த பாடலை கேட்கலாம்.

அதே மாதிரி அவர் விடையும் போட்டிருக்காரு, இளையராஜாவும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அதை பாராட்டுக்கள். அருமையான பாட்டு, அருமையான பதில், அருமையான கேள்வி. கீதநேசனையும் சிறப்பா இருக்குன்னு, பாட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேயர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா பாடலையும் கேட்டோம், சந்தோஷமா இருந்தோம். ஒன்றரை மணி நேரம் எப்படி போனுச்சுனே தெரியல. பதினோரு மணி 30 மேலேயே ஆயிடுச்சு. இப்ப கடைசி பாடலா, என்னோட பாடலை கொடுக்குறேன். இதுக்கு அப்புறம் எப்படியும் தெரியல. ஐயா நிகழ்ச்சி நடத்துறாரா என்னன்னு தெரியல, நடத்திட்டோம். இத்தோடு நான் உங்களோட விடைபெறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கீதநேசன் ஐயாவுக்கும் நேயர்களுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் வந்து நிகழ்ச்சிகளை கொடுக்குறேன். கேளுங்க, காற்றில் ஒரு கீதம் கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டு கேட்க ஆனந்தம், கபடி ஆன்லைன் இயக்கம், ஆனந்தமான ஒரு இயக்கம். அதனால நம்ம இப்போ கடைசி பாடலாக நான் கேட்க இருக்கும் பாடல் தர்ம பத்தினி என்ற படத்தில் ஸ்ரீ சுசீலா எஸ்பி சைலஜா இவங்க பாடின பாட்டை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை நான் உங்களோடு இன்று உதவி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பகோணம், கணபதி நகர், எஸ் மனோகரன். மீண்டும் சந்திப்போம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். இன்று தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் வட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இதயத்தில் ஒலித்து கொண்டிருக்கும் பாடல்கள் நமது வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. ஆம், இனிய ராகம் இதய ராகம் என்று அவருடைய தலைப்பு. இன்பமும் துன்பமும் கலந்தார்போல் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. இன்பமும் துன்பமாக இரண்டையும் பாவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். இதய ராகம் நிகழ்ச்சியில் அவர்களுடைய பாடல் தொகுப்பாக நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக திருவலச் செல்வியோ என்று ஆரம்பித்துள்ளார்கள். முதல் பாடலாக அவர்களுக்கான உரித்தான அவருடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடலில் வருகிறது என்று நினைக்கிறேன். இதய வீணை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். திருவலச் செல்வியோ நான் தேடிய தலைவியோ என்று முதல் பாடலாக தந்திருக்கிறார்கள். இதோ கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.
1: திருவளர் செல்வியோ திருவளர்

திருவலர் செல்வியோ என்று அழகான ஒரு துள்ளலான பாடல், இன்பமான பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை பாரதி தனபால் அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சிக்கு கைத்தட்டி வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கம், வாருங்கள், பிற்பகல் வணக்கம். மதுரை மாட்டுத்தவணி அழகர் ஐயா அவர்கள் இன்று இதயராகம் நிகழ்ச்சியை அழகான கதம்பம் மலர்ந்த பாடல்களை வழங்க வருகை தரும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. இன்று இதயராகம் நிகழ்ச்சிக்கு அழகான பொக்கிஷம் பாடல்களை நமக்காக அழகாக தேர்வு செய்து நமது சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அழகர் ஐயா அவர்கள் உங்களுடன் 3 மணி இதயராகம் நிகழ்ச்சியில் அழகர் என்று அழகான ஒரு பதிவு. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று இதயராகத்தில் எனது தேர்வு பாடல்களை தொகுத்து அருமையாக வழங்கும் நமது இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவருக்கு முதலில் நன்றி சொல்கிறேன். ஆஹா, நன்றி நன்றி. மற்றும் ஒலித்த பாடல், மனதை தொட்ட பாடல் என்று இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் மிக்க மகிழ்ச்சியும். ஆஹா பேஷ் பேஷ், ஆஹா பேஷ் பேஷ், நன்னா இருக்கே என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா இப்படி அசத்திரிங்களே என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். முதல் பாடல் அட்டகாசம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், என்னையா இது, அடி கொடுப்பேன் என்கிறீர்களா என்ன என்று தெரியவில்லை. மற்றும் எம்ஜிஆர் அவர்களையும் நம்பியார் அவர்களையும் கண்முன் கொண்டு வந்து ஏதோ சண்டைக்கு தயாராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு வேண்டாம் இந்த வம்பு, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் ஐயா, நீங்கள் ஆச்சு அவர்கள் ஆச்சு. மதுரை மாவட்டத்தான அழகர் ஐயா அவர்கள் முதல் பாடலை அருமை அழகு கவிஞர் கண்ணதாசன் பாடல், அழகான இசை எம்எஸ் விஸ்வநாதன், அழகான குரல்களில் டிஎம் சௌந்தரராஜன், பி வசந்தா. அருமை பாடல், அருமையான பாடல், நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் தனிப்பக்கத்தில் ஒரு நேயர் சொந்தம், ஐயா எனக்கு என்னை மன்னிக்கவும், எனக்கு பெயர் சரியாக தெரியவில்லை ஐயா, மன்னிக்கவும், பெயர் குறிப்பிடுங்கள் ஐயா. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு என் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்து, நிலையில்லா வாழ்க்கையில் நிஜமறிய என் தேடல் சபரி வானொலி கவிதையுடன் ஆரம்பித்துள்ளார். நிலையில்லா வாழ்க்கையில் நிஜமறிய என் தேடல் சபரி வானொலி, நினைவு கூர்ந்து சபரி வானொலி பாடலை கேட்கும்போது நித்தம் புரிய ஒரு பாடல், நினைவு கூர்ந்து சபரி வானொலி பாடலை கேட்கும்போது நித்தம் புரிய ஒரு பாடல் என்றும், அறவழியில் தேடல் கொண்டேன், அறவழியில் தேடல் கொண்டேன் அர்த்தமுள்ள நினைவுகள் பெற, அன்பெனும் ஆயுதம் கொள்ள அகிலம் கொள்ள சபரி வானொலியை கையில் ஏந்த, சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள தயாராக இருப்பதே எனது நோக்கம், சந்தர்ப்பம் வரும்போது அதனை பயன்படுத்தி கொள்ள தயாராக இருப்பதே எனது நோக்கம், பாடலை கேட்டு புன்னகை சொந்தம் கொள்ள 1000 உறவுகள் என் காதுகளுக்கு சொந்தமாகிறது சபரி வானொலி. நன்றி நன்றி ஐயா. கவி பாடும் தென்றலுக்கு சொந்தம் கொள்ள என் செவிபாட சொந்தம் கொள்கிறது சபரி வானொலியில், கவி பாடும் தென்றலுக்கு சொந்தம் கொள்ள என் செவிபாட சொந்தம் கொள்கிறது சபரி வானொலியில், குயில் பாடும் குரலை என் செவி கேட்டு திரும்புகிறது சபரி வானொலியில், குயில் பாடும் குரலை என் செவி கேட்டு திரும்புகிறது சபரி வானொலியில், வெண்மேகம் எல்லாம் சபரி வானொலியை மறைத்து கொண்டு என்னோடு விளையாட பார்க்கிறது, வெண்மேகம் எல்லாம் சபரி வானொலியை மறைத்து கொண்டு என்னோடு விளையாட பார்க்கிறது சபரி வானொலியை கேட்டு, நான் எழுதிய வரிகள் எல்லாம் காதுகளின் செவிகளுக்கு மழை விருந்தாய் இதயத்தில் பொழிகிறது, சபரி வானொலியை கேட்டு நான் எழுதிய வரிகள் எல்லாம் காதுகளின் செவிகளுக்கு மழை விருந்தாய் இதயத்தில் பொழிகிறது. தேனினும் தெவிட்டாத பாடல்களை ஒளிபரப்பு செய்யும் இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார். உங்கள் நிகழ்ச்சியை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த கேட்கும் சொந்தம், மன்னியுங்கள் ஐயா, தங்கள் பெயரை வழங்குங்களேன், மன்னிக்கவும் மீண்டும். தேனினும் தெவிட்டாத பாடல் என்று கூறியிருக்கிறார். ஆமாம், இது தேன்மொழி அவர்களின் பாடல், அப்படித்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து அனுப்பிய தேன்மொழி அக்காவிற்கு மட்டும் இந்த செம்பருத்தியா ரோஜாவா தெரியவில்லை, அவர்கள் வீட்டில் செம்பருத்தி தான் அதிகம் இருக்கும் என்று சொல்லுவார்.
இது என்ன என்று தெரியவில்லை. மற்றும் ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷியா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு சபரி வானொலியில் ஒலித்த கவிதைக்கு ராமாபுரம் அனுஷியா அவர்கள் சூப்பர் அழகான ஒரு கவிதை நம் சபரி வானொலியை பற்றி பதிவிட்ட நேயர் சொந்தம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்னை பாரதி தனபால் அவர்களும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். உங்களுக்கும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இன்பத்தை சுவைத்தோம். இப்பொழுது ஒரு துன்பம், சோகத்திலும் சுகம் என்பார்கள், அது என்னவென்று பார்ப்போம். உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு என்ற இந்த பாடல். இதயத்தில் நீ, இதயத்தில் நீ என்ற படத்திலிருந்து அருமையானதொரு பாடல். கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

இதயத்தில் நீ என்ற திரைப்படத்திலிருந்து சோகமான ஒரு பாடல் சுகமாக ஒலிக்க கேட்டோம். இதய ராகம் நிகழ்ச்சியில் சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஏனோ தெரியவில்லை கண் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். சோகமான பாடல் என்பதால் கலக்கமாக இருக்கிறது. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களும் கண்ணீருடன் கலங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கண்ணீருடன் நிற்க வேண்டிய தேன்மொழி அவர்கள் அதை கண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர் அழுவது அவர்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது. இருக்கட்டும், பரவாயில்லை. சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமையான பாடல், சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அழுவது மட்டுமன்று அவர்களுடைய செல்லப்பிராணி பூனையும் சேர்ந்து அழுகிறது. கவலை கொள்ள தேவையில்லை. இது என்ன? அது ஒரு இசைக்கருவியுடன் பூனை உறவு என்றொரு அந்த பாடலை பாடிக்கொண்டே இசையமைத்துக் கொண்டிருக்கிறது. சிறப்பு ஐயா, அருமை. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், சிறப்பு, மகிழ்ச்சி, அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் டிஆர் அழுவது போல் ஆம் அழுகிறார். தேன்மொழி அக்கா என்னை அழ வைத்து விட்டார்கள் என்று கண்ணீருடன் காட்சியளிக்கிறார் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள். அழாதீர்கள் ஐயா, அழாதீர்கள். ராமபுரம் அனுஷ்யா அவர்கள் உறவு என்பது, உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். சுசீலா குரலில் இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். இன்பமும் துன்பமும் என்ற தலைப்பில் தொடக்கத்தில் இன்பத்துடன் ஒலித்து சென்றது துன்பம் என்ற பாடல். சூப்பர், அழகு, அருமை. தேன்மொழி சகோதரி அவர்களுக்கும் பாடலை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ஐயாவுக்கும் கீத் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் அந்த பெயர் தெரியாத சொந்தம், நான் பதிவிட்ட பதிவை படித்ததற்கு மிக்க நன்றி என்றும் என் பெயரை உங்கள் வானொலியில் இணையும் போது சொல்கிறேன் என்றும் கூறி சென்றுள்ளது. ஆம், விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் சொல்வது போல் இது பில்டப்பாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம் யார் என்று கூடிய விரைவில் தெரிந்துவிடும் என்பதை தெரிவித்து கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இதய ராகம் நிகழ்ச்சி என்று சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு மூன்றாவது பாடலாக இன்பம் ஆரம்பிக்க வேண்டும். பகலில் ஒரு இரவு, அது எப்படி என்று தெரியவில்லை, எனக்கு தெரிந்துவிட்டது. பகலில் ஒரு இரவு என்றால் இந்த பாடலிலே வருகிறது. இதை பயன்படுத்தினால் பகலும் இரவாக தெரியும், இரவும் பகலாக தெரியும் என்பது புரிகிறது. நேய சொந்தங்களே, கேட்டு பாருங்களேன்.

என்ன நேர் சொந்தங்களே, பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்களா? பகலில் ஓர் இரவு என்று அழகான ஒரு பாடல் வளம் வந்தது.

தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனுஷியா அக்கா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்ச நன்றிகள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் கக்கக்க போ, அதுதான் என்று நினைக்கிறேன், எனக்கு தெரியவில்லை, சூப்பர் என்று பாடலுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பான ஒரு பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். மற்றும் அடடா ஆஹா அருமையான பாடல் என்று அவர்களும் பாடிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கண்முன் கொண்டு வந்து மகிழ்வும் அன்பும் நன்றியும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர், பாடல் இனிது நன்றி என்று பாராட்டினார்கள். இனிமையான இதமான பாடல் என்றும், சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் பாடல் அசத்தல் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் இணைந்துள்ளார்கள், பொன்னாரம் பூவாரம் சம பாடல் என்று, ஐயையோ சேம் சேம் பப்பி சேம், ஒரு நேர் சொந்தம் பெயர் தெரிந்து கொண்டதேன், இருந்தாலும் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன், பரவாயில்லை சொல்கிறேன் ஐயா. பிறகு இன்பத்தில் வந்த பாடலுக்கு பிறகு அடுத்து துன்பத்தில் ஒரு பாடல் வரும் என்று நினைக்கிறேன். தேன்மொழி சகோதரி விருப்பம் என்னவோ தெரியவில்லையே என்று, அடுத்த பாடல் எட்டடுக்கு மாளிகையாக இருக்குமோ என்று கேள்வி கேட்டுள்ளார்கள். அது இல்லை. பூசப்பன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், ஈரோடு மாவட்டம் திண்டல் மலை தெற்கு பள்ளம் மன்னியர் காலனி. பூசப்பன் ஐயா அவர்கள் வணக்கம், வாருங்கள் ஐயா. பொன்னாரம் பூவாரம் சூப்பர் பாடல், பாடல் தேர்வு செய்த தேன்மொழி முருகன் சகோதரிக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று. அழகான ஒரு பதிவு, அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த படத்தின் பெயர் பகலில் ஒரு இரவு என்று யாரேனும் சொல்வீர்கள் என்று நினைத்தேன். ஆம், இந்த பாடலின் ஆரம்பத்தில் வந்ததல்லவா, பொன்னா ரம் பூவா ரம். ஆம், இதையெல்லாம் உண்டால் குடித்தால் நிச்சயமாக பகல் இரவாகத்தான் தெரியும். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம், அதுக்காக அதிகமாக குடிக்காதீர்கள், ஒரு அவுன்ஸ் அவள்தான் போதும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நான்காவது பாடலாக ஒரு சோக பாடல் மீண்டும். உன்னை நம்பினால் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினால் கெடுவதில்லை, நாங்களும் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம். நேர் சொந்தங்களே, வாருங்கள், பாடலை கேளுங்கள், பதிவிடுங்கள்.

சோகமான ஒரு சுகமான பாடல் ஒலித்து சென்றது. அருமையான ஒரு பாடல். பதிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், மதுரை மாவட்டத்தவணி அழகர் ஐயா அவர்கள் சென்ற பாடலுக்கு பொன்னாரம் பூவாரம் என்று அனுப்பியுள்ளார் சிறப்பையா. கவிஞர் கண்ணதாசன் பாடல் அருமை, அழகான இசை பாடல் அருமை என்றும், இளையராஜா இசையில்

நல்லா இருந்ததா? ஐயா நான் சாப்பிடவில்லை ஐயா. நான் சாப்பிட்டேனா? ஆமாம் சாப்பிட்டேன் ஐயா. உப்பு கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இருந்தாலும் நன்றாக இருந்தது ஐயா. கூடவே நெய்யும் கலந்து சாப்பிட்டால் இதோட சூப்பராக இருக்கும். கலந்திருக்கலாம், ஆனால் நெய் சுகருக்கு ஆகாது என்று ஒரு நேயர் சொந்தம் சொல்லிவிட்டது, அதனால் சேர்த்துக்கொள்ளவில்லை ஐயா. டைகர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டேன், ஆனால் புது டைகர் என்று நினைக்கிறேன் ஐயா. கலர் இல்லை, இருந்தாலும் நன்றாகத்தான் இருந்தது. இரவு வேளையில் சாப்பிட்டோம், அதுவரை நன்றாக இருந்தது. கொஞ்சம் உப்பு இருந்தால் உயிருள்ளவரை நினைத்திருப்போம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ, இப்பொழுதும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம் ஐயா. நீங்களும் அப்படியே நினைத்து கொண்டே இருங்கள் ஐயா என்பதை சொல்லிக்கொண்டு, தேன்மொழி முருகன் அவர்கள் பழமையான பாடல்கள் என்றும் இனிமை, பாடல் தேர்வு செய்த தோழிக்கு நன்றி. ஐயோ ஐயோ, அவர்களே தேர்வு செய்துவிட்டு அவர்களே நன்றி சொல்கிறார்கள், யாருக்கு என்று தெரியவில்லையே. என்ன அது, காலத்தின் கொடுமையாகிவிட்டது, நான் என்ன செய்வேன். ராமபுரம் மனுஷா அவர்கள் பணக்கார குடும்பத்தில் இருந்து சுஷிலா அம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. இதில் நடித்த சரோஜா தேவி அழகான நடிப்பு, அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். ஒரு நேர் சொந்தம், உன்னை நம்பினேன், உன்னை நிஜத்தில் பிரிந்திருக்கிறேன் தவிர, உன்னை நிஜத்தில் பிரிந்திருக்கிறேனே தவிர, என் நினைவுகள் உன்னை ஒரு நொடி கூட பிரிந்ததில்லை. சிறப்பையா, நான் சேகரிக்கும் பொக்கிஷம் நீ அல்லவா, நான் சேகரிக்கும் பொக்கிஷம் நீ அல்லவா அன்பே, உன்னை தேடி அலைந்தவன் நான், உன்னை தேடி அலைந்தவன் நான், என்னை தேட வைத்தவள் நீ, என்னை தேட வைத்தவள் நீ. ஏன் கடவுளிடம் வேண்டுதல், ஏன் கடவுளின் வேண்டுதல், நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் எனக்காக அவளும் அவளுக்காக நானும். அருமை. ஏன் கடவுளின் வேண்டுதல், நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் எனக்காக அவளும் அவளுக்காக நானும், இணை பிரியாமல் இருக்க வேண்டும் ஆண்டவனே என்று. அருமையான பாடலை சபரி வானொலியில் காற்றலையாய் தவழ்ந்து வந்து என் காதுகளுக்கு தேன்மொழியின் தேர்வில் தெவிட்டாத பாடலை கேட்டு ரசித்தேன். அருமை அருமை என்று மணிமணியாக பதிவிட்டுள்ளார் நம் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். என்றும் பிரியாமல் இருக்க வேண்டும் மணி ஐயாவர்களே என்பதை தெரிவித்து, தேன்மொழி முருகன் அவர்கள், ஐயா பழக்க தோஷம் எல்லாத்துக்கும் பதிவு போடுகிற மாதிரி, ஓ பரவாயில்லை பரவாயில்லை, தவறில்லை, எல்லாருக்கும் போடுவது போல் அவர்களே அவர்களுக்கு போட்டு விட்டுகிறார்கள், தவறில்லை என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு இப்பொழுது சோகமான பாடல் ஒன்று கேட்டோம், இப்பொழுது சுகமான ஒரு பாடலும் வளம் வர வேண்டும். என்ன பாடல் என்று பார்ப்போமா சொந்தங்களே? ஐந்தாவது பாடல், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்றால் எண்ணுரிமை காதலிக்கு வெண்ணிலாவி என்ற இந்த பாடல், இது கேட்டு மகிழ்வோம்.

அழகாக ஒளிச்சென்றது அருமையான ஒரு பாடல். என்னருமை காதலிக்கு காதலிக்கு வெண்ணிலாவே என்று பணக்கார குடும் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் மலத்தூவி வாழ்த்தெரிவித்துள்ளார்கள், கைத்தட்டி பாராட்டினார்கள். அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டினார்கள். சோலைச்சேரி விஜயகுமார் அவர்களும் அடடா ஆஹா வேற லெவல் என்றும் பாராட்டினார்கள். ராமபுரம் அனுஷ்யா அவர்களும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் எல்லா பாடல்களுக்கும் பதிவு போட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் உண்டு, ஆனால் என் சூழ்நிலை முடியவில்லை, பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன், சகோதரி தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி. புதிய சொந்தம் ஒன்று, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்னிடம் மட்டும்தான் அவளின் பிடிவாதம். என்னருமை காதலி வெண்ணிலாவே என்னிடம் மட்டும்தான் அவளின் பிடிவாதம். என் இனிய இளையவளே என் ஆசை பிடிவாத காரியே. என் இனிய இளையவளே என் ஆசை பிடிவாத காரியே. உன் கன்னத்தில் காயமில்லாமல் உன்னை காதல் செய்கிறேன் வெண்ணிலாவே. உன் கன்னத்தில் காயமில்லாமல் உன்னை காதல் செய்கிறேன் வெண்ணிலாவே. கள்ளமில்லாத என் இதயம் உனக்காகவே காத்திருக்கிறது. கள்ளமில்லாத என் இதயம் உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னில் கரைந்த நான் உனக்காகவே வாழ்கிறேன். உன்னில் கரைந்த நான் உனக்காகவே வாழ்கிறேன். தனிமையில் தவிக்கிறேன் உன்னை தேடி வாடும் என் கண்கள். தனிமையில் தவிக்கிறேன் உன்னை தேடி வாடும் என் கண்கள். என் மூச்சுக்காற்றாய் நீ இருக்க என் மூச்சுக்காற்றாய் நீ இருக்க வேண்டும் வெண்ணிலாவே. அருமையிலும் அருமை சிறப்பு சிறப்புமிக்க பாடல் என்று கைத்தட்டி பாராட்டியுள்ளார் நேயசொந்தம். நன்றி நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் பூசப்பன் ஐயாவர்கள், வெண்ணிலா பாடல் அருமையாக இருந்தது, பாடலை தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சோலைச்சேரி விஜயகுமார் அவர்கள், ஆஹா அருமையான பாடல்கள், இன்பம் துன்பம் பாடல்கள், தேன்மொழி தேர்வு பாடல் மிக இனிமை பாடல்கள் என்று பாராட்டினார்கள். கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயார்கள், அவர் அருமை காதலி வெண்ணிலாவை வானத்தில் அழகாக ரசித்து கொண்டிருக்கிறார். இரண்டு மூன்று நாட்களாக இந்த வெண்ணிலாவைத்தான் தேடிக்கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். இப்பொழுது தான் கிடைத்தது அவருக்கு. மூன்று நாட்களாக அவரை காணவில்லை, வந்துவிட்டது இப்பொழுது வெண்ணிலா. தேன்மொழி முருகன் அவர்கள், அடடா பெயர் சொல்லாமல் கவிதையாக கொட்டுறாங்களே, பெயரை மட்டும் சொல்லுங்கள் ஐயா, அதுதானே எனக்கும் தெரியவில்லை என்பதை தெரிவித்து கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதே ராகம் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஐந்து பாடல்கள், அழகான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தும், ஆறாவது பாடலாக பணம் படைத்தவன் யார் என்று தெரியவில்லை, நிச்சயமாக நான் இல்லை. இப்பொழுது சுவாகம் ஒன்று வர வேண்டும். அந்த சுவாகம் அவர்களுக்கே உரித்தான பாடல் பாணியில் தந்துள்ளார்கள். தன்னுயிர் பிரிவதை பார்த்ததில்லை, ஆனால் என்னுயிர் பிரிவதை பார்த்திருந்தேன். நிச்சயம் அருகிலே இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் உயிர் பிரிவதை. பாடல் கேட்போம்.

சோகமான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் ரகுபதி ஐயா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஊருக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு பேக் எடுத்து கொண்டு வருவீங்க போல, போங்க போங்க என்று பதிவிட்டார்கள். அதில்தான் அவர் கூறியது போல் டைகர் சாப்பாடு, நெய், முறுக்கு அதிலெல்லாம் வரும் போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரகுபதி ஐயாவர்கள், அப்படியா? ஆமாப்பா ஆமா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை கேட்டு என் உயிர் பிரிவதை நான் பார்த்திருந்தேன், 100% உண்மை என்று கண்ணீர் மல்க கலங்கி கொண்டிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் ஒழித்த பாடல் மிக இனிமை இந்த பாடல் என்றும் பதிவிட்டார்கள். ரகுபதி ஐயாவர்கள் யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறார், யாரை என்று தெரியவில்லை. தன் உயிர் பிரிவதை தேடுகிறார் என்று நினைக்கிறேன். அது அங்கு இல்லை ஐயா, அவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தால் தெரியாது, பக்கம் செல்ல வேண்டும். பாரதி தனபால் அவர்கள், சென்னை பாரதி தனபால் அவர்கள், நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்தாங்க டீ சாப்பிட்டு தெம்பாக பதிவு போடுங்க என்று தேநீர் இடைவேளை அவர்கள் தந்துள்ளார்கள். சிறப்பு ரகுபதி ஐயா அவர்கள் போய்கொண்டே இரு கலாய்க்காதே என்று பதிவிட்டுள்ளார். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் கையில் ஒரு குச்சியோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள் அடிப்பதற்கு. நான் சொல்லிவிட்டேன், எவ்வளவு வேண்டால் மடித்துக்கொள்ளலாம் என்று. அழகர் ஐயாவர்கள் அந்த படத்தின் காட்சியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பையா, கவிஞர் வாலி வரிகளில் பி சுசிலா பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள். நன்றி. ராமாபுரம் மனுஷி அவர்கள், தன்னுயிர் பிரிவதை பார்த்ததே இல்லை, என் உயிர் பிரிந்ததை பார்த்து நின்றேன். என் அம்மா அவர் உயிர் பிரியும்போது என் கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அந்த ஞாபகம் கொண்டு வந்துவிட்ட தேன்மொழிக்கு நன்றி. பதிவு போட இயலவில்லை என்றாலும் ஏதோ என்னால் முடிந்தவரை பாடலை கேட்கும்போது என் அம்மா ஞாபகம் என்று பதிவிட்டுள்ளார்கள். பாடலை கேட்டு வருந்திய சொந்தங்கள் அனைவருக்கும் என் ஆறுதல்களை தெரிவித்து, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒரு சந்தோஷமான பாடல் கேட்க வேண்டும். 7வது பாடல் என்று நினைக்கிறேன். அவளுக்கென்று ஒரு மனம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு, ஆஹா என்ன ஒரு அழகான பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம்.

0: ஆயிரம் கனவு ஆயிரம் நினைவு, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேசந்தங்களே. அவளுக்கென்று ஒரு மனம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. குழுவின் பக்கத்தில் பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், நான் வேலையில் இருப்பதால் பாடல் கேட்டுக்கொண்டு பதிவு இயலவில்லை. நான் வேலையில் இருப்பதால் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பதிவு செய்ய இயலவில்லை என்று ஒரு பதிவு செய்துள்ளார். இது யாராலும் முடியாது ஐயா. சென்னை பாரத் தனபால் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள், அருமையான பாடல் என்று. சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள், ஆஹா ஆஹா அழகான பாடல், ஜெமினி கணேசன் பாடல் மிகச்சிறப்பு, தேன்மொழி தேர்வு அழகு என்று பாராட்டினார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள், 1000% பாடல் சூப்பர் என்று. அசத்துறீங்களே என்று பாராட்டினார்கள். அவர் செல்லப்பிராணி பூனைக்குட்டி என்னை பாட்டை கேட்ட விடுங்க என்று கத்திக்கொண்டிருக்கிறது. அடிக்காதீர்கள் ஐயா. மதுரை மாவட்டத்தாணி அழகர் ஐயாவர்கள், இதயராகம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ஐயா கீதநேசன் அவர்களுக்கும் அழகான பழைய பொக்கிஷமான பாடலை தேர்வு செய்து அனுப்பிய நமது சகோதரி சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி ஐயா, நன்றி. மற்றும் கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் என்றும், எஸ்பிபி பாடல் அருமை அருமை அழகு, சம பாடல் சகோதரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள், அழகான ஒளிதரத்தில் பாடல் சம ஐயா நன்றி வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. மீண்டும் மதுரை மாவட்டத்தாணி அழகர் ஐயாவில் இதயராகம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ஐயா கணேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள், இதயராகம் நிகழ்ச்சி அல்ல, இதயத்தையே தூக்கி கொண்டு பந்தாடி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார் ஐயா. இந்த இதயம் படும் பாடு இருக்கிறதே என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. கொழுப்பு அதிகமானாலும் இதயம் அதிகமாக துடிக்கிறது என்று தகவல். சீராக துடிப்பதற்கு வழி சொல்லுங்கள் ஐயா. ஐயோயோ சாச்சி புட்டாலே ஐயா, சாச்சி புட்டாலே யார் ஐயா. இதயம் நொறுங்க ஒரு பாணம் அம்பு விடப்பட்டுள்ளது கரூர் ரகுபதி ஐயாவின் மார்பில். சாய்ந்து விட்டார் பாடலை கேட்டு. பூசப்பன் ஐயா அவர்கள், பாலசுப்ரமணியன் பாடிய இந்த பாடல் அருமையாக இருந்தது, கேட்க கேட்க இனிமை என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. மீண்டும் பெயர் சொல்ல விரும்பாத நேயர் சொந்தம், என் உயிரினும் உயிர் மேலான என் உயிரை பார்க்க தெருமுனையை கடந்து வந்தேன். என் உயிரினும் உயிருக்கு மேலான என் உயிரை பார்க்க தெருமுனையை கடந்து வந்தேன். நீ மறைந்து போவதுமா இருக்கிறாய் என் உயிரே, நீ மறைந்து போவதுமா இருக்கிறாய் என் உயிரே. உன் நினைவுகளை தொலைப்பதா தொடர்வதா என்று தெரியவில்லை, உன் நினைவுகளை தொலைப்பதா தொடர்வதா என்று தெரியவில்லை. வழிகள் என்றே தெரிந்தே வாழ்கிறேன், வழிகள் என்றே தெரிந்தே வாழ்கிறேன். இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து ஏந்தி வாழ்கிறேன், அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். ஐயா உங்கள் பாடலை, மன்னிக்கவும் உங்கள் பெயரை நம் சொந்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் சொல்லிவிட்டேன் ஐயா,
1: நம்ம ஊரில் இந்த அம்மா மட்டும் இல்லைன்னா நீ திடீர்னு
2: தண்ணிக்குள்ளே வர போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்லிடாதே, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதே.
1: எதனா சொல்ல வேணாங்க,
2: எதையுமே சொல்லிடாதே, ரகசியமா வச்சுக்கங்க.
0: இதயத்தனர் அந்த டயரும் சொந்தம் சொந்த சொல்லியிருக்கிறது. அடித்து கூட கேட்பார்கள், சொல்லிடாதீங்க ஐயா என்று சொல்லியிருக்கிறார். அதனால் சொல்வதற்கு இல்லை, ஒன்றும் அவரே சொல்லுவார் என்று நிச்சயமாக ஒரு நாள் வெளிவரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் புனர்ஜென்மம் என்ற திரைப்படத்திலிருந்து 8வது பாடலாக தேர்வு செய்துள்ளார்கள். இந்த காவியம் பொய்தானா, கொண்ட காதலும் பொய்தானா என்று இதோ ஒரு சோகமான பாடல்

அழகாக ஒளிச்சென்றது. அருமையான ஒரு பாடல், சுகப்பாடல், சுகமான பாடல் என்றும். பதிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரு ரகுபதி ஐயாவர்கள் அந்த பதிவிற்கு, ஒளிபெருக்கியின் பதிவிற்கு சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். தெரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், சிறப்பு மகிழ்ச்சி என்றும். கரு ரகுபதி ஐயார்கள், ஐயோ ஐயோ ஐயோ இன்னும் இருக்கட்டும் ஐயா, ஏன் ஐயா அதுக்குள் இந்த உங்களுக்கு கொலைவரி வேண்டாம் ஐயா. பாடல் கேட்டு ரகுபதி ஐயார்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். அழாதீர்கள் ஐயா, கண்ணை துடைத்துக் கொள்ளுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இசை தந்த உலகத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், கண்ணாடி பாத்திரம் உடைந்து விட்டது, உடைந்து விட்டது ஐயா, என்னவென்று தெரியவில்லையே. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள், கண்ணீர் மல்க தேம்பி தேம்பி அழுகிறார். பிரபு அவர்கள் கண்முன் கொண்டு வந்து, ரகுபதி ஐயா அவர்களும் அழுகிறார்கள், கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆடி 18 இதில்தான் நடந்ததோ என்று தெரியவில்லை. அழகர் ஐயா அவர்கள் சோகமான அந்த காட்சியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சுசிலா குரலில் பாடல் அருமை, அழகான சோகப்பாடல், அழகான ஒளித்தரம், நன்றி ஐயா என்றும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரா நகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதியில் பிரகாஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து, வணக்கம் ஐயா வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், நம் சபரி சொந்தங்களில் அழகான ஒரு நல்ல கவிஞர் கிடைத்து இருக்கிறார், அடிக்காமல் கேட்கிறோம் சார், பெயரை சொல்லுங்கள் என்று நிச்சயம் சொல்லுவார் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மேலும் ஒரு கவிதை அவரிடமிருந்து சென்ற ஆடியோ பதிவிற்காக, ஐயா உங்கள் ஆடியோ எனக்கு சிரிப்பு தான் வருது, இது என்ன குசு, இது என்ன குசும்பு வேலை என்று சிரித்து கொண்டிருக்கிறார். பரவாயில்லை, சிரித்து விட்டார், திட்டுவார் என்று நினைத்தேன், சிரித்து விட்டார், மகிழ்ச்சி. காதலும் பொய்தானா என்று நினைக்கும்போது, காதலும் பொய்தானா என்று நினைக்கும்போது, என் காதல் சேராத காதல்தான், ஆனால் எனக்கு உன்மேல் தீராத காதல். ஆஹா, என் காதல் சேராத காதல்தான், ஆனால் எனக்கு உன்மேல் தீராத காதல். காதல் செய்வேன் என் உயிர் உள்ளவரை, காதல் செய்வேன் என் உயிர் உள்ளவரை, உன் ஆயுள் முழுவதும் தீராத காதலாக. இந்த காதல் காவியம் பொய்யாக கூடாது என்று உனக்காக இயங்கும் இந்த காதலன், இந்த காதல் காவியம் பொய்யாக கூடாது என்று உனக்காக இயங்கும் இந்த காதலன், என் மூச்சுக்காற்றாய் நீ இருக்க வேண்டும், என் மூச்சுக்காற்றாய் நீ இருக்க வேண்டும்,

0: என் உயிர் உள்ளவரை என் உயிர் வாழுமோ. நிகழ்ச்சியில் சிறப்புமிக்க பாடல் என்று பாராட்டியுள்ளார். பெயர் சொல்ல விரும்பாத அந்த கவிஞர் ஒரு நேயர் சொந்தம், பெயர் சொல்லக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு காமெடியா, நீங்கள் வேற லெவல் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நெஞ்சாத நன்றிகள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், கண்ணீர் மல்க என்ன பாத்திரம் ஐயா ஐயாது, தேன்மொழி அக்கா அழ வைத்து விட்டார்கள் என்று எதையோ கையில் ஏந்துகிறார் கண்ணீரை. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வைரம் வைரமாகட்டும் ஐயா. அனைவருக்கும் பகிர்ந்து அழியுங்கள், நாங்கள் பெற்றுக்கொள்ளும். கரு ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா நீங்கள் ஒரு சகலை. ஏன் ஐயா? நீங்கள் ஒரு சகலகளா? ஓ அப்படியா, நீங்கள் ஒரு சகலை என்று பாதி படித்தவுடன் பயம் வந்து விட்டது ஐயா. நீங்கள் ஒரு சகலகளா வல்லவன், சகலை ஐயா வந்து விட்டார். சகலை என்று சொல்லி ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. சொன்னார்கள் ஐயா, சொன்னார்கள் நெய் வாங்கினால் சண்டை வரும் என்று சொன்னார்கள். நீங்கள் வரவைத்து விடுவீர்கள் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, சண்டை போடாமல் இருப்போம் ஐயா என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன், சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் பாடலை கேட்டு ஒரு நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள்.
1: ஹலோ, வணக்கம். கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: அருமையான பாடல்களை கொடுத்துருக்காங்க தேன்மொழி சகோதரி அவங்க. அருமையான முறையில சினிமா பாடின சில சோக பாடல்கள்லாம் எங்கிருந்தோ செலக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அரிதான பாடல்கள், சிறப்பான முறையில ஒரு இன்பமும் துன்பமும் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். மற்ற சகோதரிகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: வாழ்த்து உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையா வணங்குகிறோம். மகிழ்ச்சி, இணைப்பில் இணைந்து நன்றி. ஒரு நேர் சொந்தம் நேரலையில் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. இன்பமும் துன்பமும் கலந்த பாடல் என்று, ஆம் நிச்சயமாக இன்பமும் துன்பமும் கலந்த பாடல்கள் தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது துன்பமான பாடல் கேட்டோம் அல்லவா, இப்போ இன்பமான ஒரு பாடல் என்ன பாடல் என்று கேட்போம். இதயக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இன்பமான பாடல். ஒன்றும் அறியாத பெண்ணோ, எல்லாம் தெரியும். ஒன்றும் அறியாத பெண் அல்ல, எல்லாமே தெரியும்.

ஒன்றும் அறியாத பெண்ணோ என்று அருமையான பாடல் ஒலித்திருந்தது. தனிப்பக்கத்தில் ஈரோடு மாவட்டம் திருநெல்மலை தெற்கு பள்ளம் வன்னியர் கல்லூரி போசப்பன் ஐயா அவர்கள் ஒன்றும் அறியாத பெண்ணோ ஒன்றும் தெரியாத பெண்ணோ சூப்பர் பாடல், எனக்கு ரொம்பவும் பிடித்தமான பாடல். இந்த பாடலை தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று போசப்பன் ஐயா அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி ஐயா. சோலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், நட்சத்திரத்தையே பரிசாக வழங்கியுள்ளார்கள். கரூர் ரகுபதி ஐயாரில் கோபால் கோபால் நீங்களா என்று கேட்டுள்ளார். ஆம், அவரே தான். மற்றும் நம் ஒன்றும் அறியாத பெண் அல்ல, அனைத்தும் அறிந்த பெண்ணை நம் ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். பார்த்து எவ்வளவு காலமாகிவிட்டது ஐயா, ஏன் ஐயா இது இவ்வளவு கால தாமதம், கண்டுகளித்தோம் ஐயா, மெய் மறந்து நின்றோம். நன்றி நன்றி நன்றி ஐயா உங்களுக்கு. சோலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அடடா ஆஹா அருமை என்று பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் கோபால் நீங்களா என்று கேட்பதற்கு யார் நானா என்று நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் கிளம்பிவிட்டார் ஐயா, கிளம்பிவிட்டார். கரு ரகுபதி ஐயாவர்கள் ஒன்றும் அறியாத பெண்ணோ ஒன்றும் தெரியாத கண்ணோ என்று ஒரு கண்ணை கண்முன் கொண்டு வந்துள்ளார். கண்டுகளித்தோம் ஐயா. அந்த கண்ணை கண்டு தேன்மொழி முருகன் அவர்கள் ஏனோ வியக்கிறார், யாருடைய கண் என்று நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். யாரு கண்ணு இது என்று யாரும் கண்ணு வைக்காதீர்கள் ஐயா, மன்னிக்கவுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சகோதரர் ராஜேஷ் அவர்கள் பாடல் கேட்டு ரசித்து பேசியது எனக்கு மகிழ்ச்சி, நன்றி நன்றி சகோதரருக்கு என்று கோவை ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் கீதநேசன் ஐயா கண்ணா? ஆமாம் ஐயா, என் கண் தான், ஆனால் என்னுடையதல்ல. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் கீதநேசன் ஐயா கண்ணா என்று கேட்கிறார், என்னுடைய கண் தான் ஐயா, ஆனால் என்னுடையதல்ல. அழகர் ஐயா அவர்கள் கவிஞர் வாலி வரிகளில் பாடல் அருமை, அழகு அழகான இசை, எம் எஸ் விஸ்வநாதன் அழகான குரலில் TMS என்று பாராட்டினார். இந்த உலகில் உள்ள நான்கு வகை பெண்கள் பற்றி வாத்தியார் செம்ம பாடல் சொல்லி தந்திருப்பார் என்று பாராட்டினார். சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சிவகாசி ரதியை கண்டு ஐயோ அவரும் விட்டு வைக்கவில்லை. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களும் கண்ணடிக்கிறார் அந்த ரதியை கண்டு. பார்த்துக்கொள்ளுங்கள் ஐயா. ஒரு நேர் சொந்தம், பெயர் சொல்ல விரும்பாத நேர் சொந்தம், ஒரு கவிதை வடிவில். உன் புன்னகையில் பல கோடி அழகு, உன் புன்னகையில் பல கோடி அழகு, உனக்காக பூங்கவிதையாக சபரி வானொலியில் எழுதுகிறேன், உனக்காக பூங்கவிதையாக சபரி வானொலியில் எழுதுகிறேன். என் பேனாமுள்ளின் மை தீர்ந்து விட்டது, என் பேனாமுள்ளின் மை தீர்ந்து விட்டது. பேச நினைத்த வார்த்தைகள் எல்லாம் இன்று மௌனமாய் போனதடி, பேச நினைத்த வார்த்தைகள் எல்லாம் இன்று மௌனமாய் போனதடி. உன் புன்னகை கடந்த நொடி மறையாத நினைவாய் உன் புன்னகையால் நின்று போனதடி, உன் புன்னகை கடந்த நொடி மறையாத நினைவாய் உன் புன்னகையால் நின்று போனதடி. நானும் அவளும் பேசும் அந்த அழகிய மௌன மொழிதான் என் காதல், நானும் அவளும் பேசும் அந்த மௌன மொழிதான் காதல். உன்னை நான் பாதியில் விட்டு செல்ல நான் உன்மேல் வைத்த காதல் பொய்யானது அல்ல, உன்னை நான் பாதியில் விட்டு செல்ல நான் உன்மேல் வைத்த காதல் பொய்யானது அல்ல. உலகமே என்னை எதிர்த்தாலும் உன்மேல் வைத்த காதல் என்றும் மாறாதடி, உலகமே என்னை எதிர்த்தாலும் உன்மேல் வைத்த காதல் என்றும் மாறாதடி. ஆஹா, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அருமை என்று ஒலித்த பாடலுக்கு பாராட்டியுள்ளார். நெஞ்சாத நன்றிகள். பூசப்பன் ஐயாவில் கீதநேசன் ஐயா கூறுவது எப்படி இருக்கிறது என்றால், ஐயா மாப்பிள்ளை இவர்தானுங்க, ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டை என்னுடையது, என்னுடையது இங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஐயா. நிச்சயமாக அப்படித்தான் ஐயா, என்னுடைய கண் தான், ஆனால் என்னுடைய கண் இல்லை ஐயா. பாடலை கேட்டு பதிவிட்ட நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, ஆம், சபரி வானொலியை வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று இதய ராகம் நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் வீர கேரளம் புதுர்வட்டம் சோலைச்சேரி தேன்மொழி அவர்கள் விருப்பத்தில்
நேர் சொந்தங்களே, நீங்களும் இதுபோன்ற இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் பாடலை கேட்டு மகிழ வேண்டுமா? 13-14 பாடலுக்கு மிகாமல் உங்கள் பாடல்களை அனுப்பி வையுங்கள். பிற்பகல் 3 மணி அளவில் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் பாடல் உலா வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்று நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சந்தோஷமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்தது ஒரு சோகமான பாடல். இந்த நாடகம் அந்த மேடையில் என்று இந்த பாடல், சோகமான பாடல். பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து

சோகமான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. பதின் பக்கத்தில் இணைந்து நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் கவிதை எழுதிய நேயருக்கு ஒரு பெண் பேனா பரிசாக வழங்குகிறார். அந்த பேனாவை ஒரு பெண் தருகிறது என்பது போல் ஒரு பதிவு. பரிசு வழங்கிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சோலைச்சேரி விஜயகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர், சீக்கிரம் கொண்டு கொடுங்கள் கவிதை எழுதட்டும். ஆமாம், பேனாவில் மை தீர்ந்து விட்டது என்றார் என்று சொன்னார் அல்லவா, அதனால் மீண்டும் ஒரு பேனாவை தருகிறார் நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள். அதற்கு தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர், சீக்கிரம் கொண்டு கொடுங்கள் கவிதை எழுதட்டும். சோகப்பாடல் என்றாலும் சோகத்தில் ஒரு சுகம் உண்டு, அதை ரசித்து மட்டும் கேளுங்கள். பாதித்தவர்கள் கொஞ்சம் கண் கலங்குவார், பரவாயில்லை பாடல் அருமை என்றும். நிச்சயமாக சோகத்தில்தான் சுகமே இருக்கிறது. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் அதற்காக ரொம்ப சோகமாகி விடாதீர்கள் ஐயா என்பதை தெரிவித்துக் கொண்டு தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். சோகத்திலும் சுகமான ராகம் சித்தி. ஆம், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிகவும் அருமை அருமை அருமை என்றும் பாராட்டினார்கள். வாருங்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் கண்கள் ஆறாக பெருத்தெடுத்து ஓடுகிறது. இது கண்ணாறு என்று தேன்மொழி முருகன் அவர்கள் டோன்ட் க்ரை என்று தர்ற இங்கிலீஷெல்லாம் பேசுது நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழாதீர்கள் ஐயா. ரகுபதி ஐயா அவர்கள் ஆனந்தா, என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அதில் என்றைக்கும் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும் என்று பதிவிட்டுள்ளார். சிறப்பு ஐயா உங்கள் பதிவிற்கு நெஞ்சாத நன்றிகள். திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் தேன்மொழி சகோதரி விருப்ப பாடல்கள் அனைத்தும் அருமை, பாடல் செலெக்ஷன் ஒரு சந்தோஷமான பாடலை தொடர்ந்து ஒரு சோகமான பாடல் கொடுத்து நிகழ்ச்சியை மெருகேற்றுகிறது. வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். கவிதை எழுதிய நேர் சொந்தம், உங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தேன், மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் சந்திப்போம், எனக்கு இப்பொழுது கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று பதிவிட்டார். பதிவிட நேரமில்லை என்பதால் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. உங்களுக்கும் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் கண்களை பெற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறேன், அந்த கண்ணையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்று வாங்கி கொண்டார். ஐயையோ ஐயோ ஐயையோ, கண்ணடிக்கிறது அந்த படம் எனக்கு வேண்டாம், விட்டுவிடுவோம். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இப்பொழுது சந்தோஷமான பாடலுக்கு செல்வோமா நேயர் சொந்தங்களே. சோகமான பாடலை கேட்டோம். அடுத்து மூவேந்தர் என்ற திரைப்படத்திலிருந்து 11வது பாடலாக நான் வானவில்லையே பார்த்தேன். நிச்சயமாக ஒரு சந்தோஷமான பாடல் தான், கேட்டு மகிழ்வோம்.

பயிரின் பக்கத்தில் இருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் திருச்சி சகோதரி ஜான்சி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், நான் வானவில்லையே பார்க்கிறேன், நானும் பார்க்கிறேன் ஐயா, இரண்டு வானவில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இதமான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்று பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், அழகாக பாடலை கேட்டு உற்சாகத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், சிறப்பாக. சென்னை பாரதி தனபாடல்கள், பாடல் சூப்பர், அருமை என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், நைஸ் சாங், சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. சோலைச்சேரி விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள், ஆஹா ஆஹா, மூவேந்தர் பாடல் அழகு, சரத் பாடல் தேர்வு அருமை, நான் வானவில்லையே பார்த்தேன் என்று அழகான ஒரு பதிவு, மகிழ்ச்சி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், எப்படி என் வானவில், சூப்பர் ஐயா உங்கள் வானவில். பாரதி தனபால் அவர்கள், சென்னை பாரதி தனபால் அவர்கள், பாடலை தேர்வு செய்த அந்த உள்ளத்திற்கு பொன்னாடை போர்த்தி பதக்கமெல்லாம் தருகிறார்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், அழகான பாடல் என்று. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து. நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவில், எங்கள் நாகர்கோவில் வானவில் இது என்று கண்முன் கொண்டு வந்துள்ளார் அருமை ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்திய நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதய ராகம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒரு சோக பாடல், தெய்வத்தின் தெய்வம் என்ற பாடல், 12வது பாடலாக இந்த சோகமான பாடலை கேட்டுத்தான் பார்ப்போமே.

நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை என்று ஒரு சோகமான பாடல் ஒலித்து சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம் தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் கண்ணீர் மல்க பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொல்லச்சேரி விஜயஹர்ஸ்குமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமை அற்புதம் என்றும் பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாட்டு சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அற்புதம் என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் நீ இல்லாத உலகத்தில் நிம்மதி இல்லை என்று கவலையுடன் இருக்கிறார், சோகமே சூழ்ந்து காணப்படுகிறார் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள். ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் அருமை என்றும், சென்னை பாரதி தன்பால் அவர்கள் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே பாடலை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். சோழச்சேரி விஜயஹர்ஸ்குமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும் பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த பாடல் சுசிலா அம்மா குரலில் உயிரையே உருக வைக்கும் இனிமையான பாடல் என்றும் வர்ணித்துள்ளார்கள். சொல்லச்சேரி விஜயஹர்ஸ்குமார் அவர்கள் பி சுசிலா குரலில் பாடல் அருமை என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சீக்கிரம் நீவா என்னுடன் நேராக பேசு என் கண்ணே என்று ஒரு நாய்க்குட்டி கைபேசியை பார்த்து அழைக்கிறது நிச்சயம் வரும். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் கண்களிலும் நீர் மல்குகிறது. ராமபுரம் மனுஷியா அவர்கள் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, இந்த பாடலுக்கு ஒரு வானொலியில் பரிசு பெற்று வந்தேன், என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இது, அருமையான பாடல் அழகு என்றும் பதிவிட்டுள்ளார்கள். பாடலை கேட்டு கண்ணீர் வடித்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆறுதல் கூறி, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வலம் வர வேண்டியது. ஒரு சந்தோஷமான பாடல்தான். மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்திலிருந்து, ஒரு பொன்மானை நான் காண தகுதி மிதோம்

அழகான ஒரு அருமையான ஒரு பாடல், அசத்தலான பாடல், டி ராஜேந்திரன் அவர்கள் எழுதி இசையமைத்த பாடல். பாடலை கேட்டு பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், சரியாகத்தான் சொல்கிறீங்க, ஒரு பொன்மானை நான் காண தகுதி மிதவும் என்று ஒரு பெண்மானை கண்முன் கொண்டு வந்துள்ளார் நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள், அருமை ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணேந்திர நகர் பிரகாஷ் ஐயா அவர்கள், பாடல் சூப்பர், சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் அவர் பாடிய பாடல் என்று. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், இது உங்கள் மகேஷ் என்று ஒரு பரதநாட்டிய காட்சியை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று இதயம் தூவி வாழ்த்துக்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து அற்புதம், சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள், சிறப்பு, மிக மிக அருமை, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் பிடித்த பாடல் இந்த பாடல். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் நாட்டியக்கலையில் இன்னும் மென்மையை வெளிப்படுத்தியுள்ளார், மெருகேற்றுக் கொண்டிருக்கிறார், சிறப்பாக, அருமை ஐயா, அருமை. சென்னை பாரதி தனபால் அவர்களும் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சிறப்பு என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாட்டு சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், இந்த அருமையான பாடலில் வரும் வரிகள் அனைத்துமே கவிதைகள், அருமையான பாடல், நிச்சயமாக ஒவ்வொன்றும் அருமையான வரிகள் தான். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சிறப்பான பாடல், எஸ்பிபி கண்முன் கொண்டு வந்து அருமை என்றும். விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் மலத்தூவி வாழ்த்தும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி, நன்றி. இந்த பாராட்டுக்கள் தேன்மொழி முருகன் அவர்களையே சாரும். சொலைச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், அசத்தல் பாடல் என்று பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், அருமையான பாடலை தேர்வு செய்த தேன்மொழி சித்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், பல நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், இன்றைய இதய ராகத்தில் எனது தேர்வு பாடல்களை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இயக்குனர் ஐயா, கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல கோடிகள் என்று பாராட்டினார்கள். பாடல்களை பொறுமையுடன் கேட்டு பதிவு போட்டு கொண்டிருக்கும் பதிவு போடாத அருமை சொந்தங்களுக்கும், சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள். நன்றி. மீண்டும் பெயர் சொல்லாத அந்த கவிஞர் இணைந்துள்ளார். ஒரு பொன்மானை நான் காண என் பூவிழி நோகுதடி, ஒரு பொன்மானை நான் காண என் பூவிழி நோகுதடி, அம்மானை நான் காண காத்திருந்தேன் காலங்கள் போனதடி, அம்மானை நான் காண காத்திருந்தேன் காலங்கள் போனதடி, உன் விழி பார்த்தே என் பூவிழி போகுதடி, உன் விழி பார்த்தே என் பூவிழி போகுதடி, காதலால் உன்னை வர்ணிக்கிறேன், காதலால் உன்னை வர்ணிக்கிறேன், கண்களில் நீர் இதயத்தில் நீ, கண்களில் நீர் இதயத்தில் நீ, இரவில் நட்சத்திரமாய் ஒளிர்கிறாய் பெண்ணே, உன் சிரிப்பில் சபரி வானொலி பாடுதடி, உன் தேடுதலால் கவிதைகள் ஆறாக ஓடுதடி, உன் தேடுதலால் கவிதைகள் ஆறாக ஓடுதடி, என் இதயத்தில் பூத்த முதல் பூவும் நீதானே, என் இதயத்தை பறித்த முதல் காதலியும் நீதானே, என் இதயத்தில் பூத்த முதல் பூவும் நீதானே, என் இதயத்தை பறித்த முதல் காதலியும் நீதானே, நான் என்றும் பறிக்க விரும்பிய முதல் பூவும் நீதானே, நான் என்றும் பறிக்க விரும்பிய முதல் பூவும் நீதானே, என் ஈரமற்ற நெஞ்சில் பூத்த பூவும் நீதானே, என் ஈரமற்ற நெஞ்சில் பூத்த பூவும் நீதான், என் கையளவு இதயத்தில் குடிகொள்ளும் பொக்கிஷமும் நீதான், என் கையளவு இதயத்தில் குடிகொள்ளும் பொக்கிஷமும் நீதான், என் மனதை பறித்த காதல் பூ நீயல்லவா, என் மனதை பறித்த காதல் பூ நீயல்லவா என்று அழகான ஒரு கவிதையுடன். டி ராஜேந்தர் பாடல் என்றாலே ஒரு தனி சிறப்பு தானே. ஆமாம், டி ராஜேந்தர் பாடல் என்றாலே ஒரு தனி சிறப்பு தானே என்று சிறப்பான ஒரு கவிதையை தந்துள்ளார் கவிஞர் அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அருமையான ஒரு கவிதை ஐயா உங்களுடைய கவிதை. நன்றி, நன்றி, நன்றி தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஒரு சந்தோஷமான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு சுகமான பாடல் அவர்கள் விருப்பத்தில். இதோ மன்னாதி மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து க
கண்கள் இரண்டும் இன்று உம்மை கண்டு பேசுமோ, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ. எப்பொழுது பேசும் அவர்களுக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாது.

மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு சுகமான பாடல் ஒலிச்சென்றது. தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் இதய ராகம் நிகழ்ச்சியில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பதினேன் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சபரி சொந்தங்கள், தலையை பித்து கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து அந்த கவிஞரின் பெயரை சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அவரே நம் குழுவில் இணைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அழகாக வரவேற்போம் அவரை. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள், கவிதை மிகவும் அருமையாக உள்ளது, கவிதைகளை தந்த அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சொலைச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், கிரேட் என்று பாராட்டினார்கள். ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள், கண்கள் இரண்டும் என்று என்னை தன் பேசுமோ என்று அந்த பாடல் வந்ததற்கு, மேலே போய் தான் பேச வேண்டும், எங்கள் மாடிக்கு மேலேவா, ஓ அங்கே போய் தான், அப்படியெல்லாம் போய் பேச தேவையில்லை, நான் சொல்லியிருக்கிறேன், அவரே இங்கு வருவார், உங்களிடம் தேடி வருவார், நிச்சயம் நீங்கள் பேசலாம். சென்னை பாரதி தனபால் அவர்கள் அதற்கு சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். மேலே போய் தான் பேச வேண்டும் என்பதற்காக ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள், இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமை என்றும், சென்னை பாரதி தன்பால் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும், ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், தென்மொழி முருகன் அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி இசைத்தரம் அருமை என்றும் பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்களும் இசைத்தரம் அருமை, மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டினார்கள். சென்னை பாரதி தன்பால் அவர்கள், கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க, எங்கே டாடா காட்டி விட்டு கிளம்பிட்டாங்க, டாடா பாய் பாய் பாய், இன்று இரவு 7 மணிக்கு பாட்டு பாட வந்து விடுங்கள், பாட்டு ஒன்று நீங்கள் பாடுங்கள், கேட்டு மகிழ்கிறோம். சோலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், அழகான அருமையான பாடல்கள், இன்பமான துன்பமான பாடல்கள் தொகுத்து அனுப்பிய தேன்மொழி முருகன் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். பாடல்களை வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி நன்றி. கவிதைகளை இடையில் வழங்கி சிறப்பித்த பெயர் சொல்லாத சொந்தம் அவர்களுக்கும் நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ஆரணி பிரகாஷ் ஐயாவர்கள், அனைத்து பாடலும் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. ராமாபுரம் அனுஷியார்கள், மன்னாதி மன்னன் படத்திலிருந்து பி சுசிலா அம்மா குரல் நிகழ்ச்சி நிறைவு பாடல் சூப்பர், இன்று நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சி இன்பமும் துன்பமும் என்ற தலைப்பில் தேன்மொழி முருகன் அவருடைய விருப்பத்தில் பாடல்கள் அழகாக ஒலித்தது. இப்பாடல்களை அழகாக ஒலிக்கப்பட்ட இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று நன்றியுடன் விடைபெறுகிறார்கள் அவர்களும். கவிஞர் ஐயா அவர்கள், கண்கள் இரண்டும் உன்னை கண்டு இரவு முழுவதும், கண்கள் இரண்டும் உன்னை கண்டு இரவு முழுவதும் உன் அன்பில் நான் கரைந்து போய் தேடுகிறேன், கனவிலும் இணைக்க மறுத்தும் என் காதல் நீ, உன் அன்பில் நான் கரைந்து போய் தேடுகிறேன், கனவிலும் இணைக்க மறுத்த என் காதல் நீ, நிஜத்தில் விழித்திருக்கும் என் தேவதை நீயடி, நிஜத்தில் விழித்திருக்கும் என் தேவதை நீயடி, பாடி வரும் தென்றலாக வானவில்லை வளைத்து, பாடி வரும் தென்றலாக வானவில்லை வளைத்து, வட்டமிட்ட கண்களுக்கு மையாக தீட்டுவேன், வட்டமிட்ட கண்களுக்கு மையாக தீட்டுவேன், கனவுகள் கூட காணாமல் போகலாம், கனவுகள் கூட காணாமல் போகலாம், ஆனால் என் உயிர் வாழும் நிஜம் நீயடி, என் உயிர் வாழும் நிஜம் நீயடி, உன்னோடு காதல் வேண்டுமென்றுதான் காதலை கேட்டு கண்களை கொடுத்தேன், உன்னோடு காதல் வேண்டுமென்றுதான் காதலை கேட்டு கண்களை கொடுத்தேன், தினம் தினம் உன்னோடு பேசினால் போதும் என்று என் கண்களை மூடி இயங்குகிறேன், தினம் தினம் உன்னோடு பேசினால் போதும் என்று என் கண்களை மூடி இயங்குகிறேன். அந்த காலத்தில் கொண்டையில் ஸ்பீக்கரில் அடிக்கடி ஒலிக்கும் பாடல் இந்த பாடல். அந்த காலத்தில் கொண்டையில் ஸ்பீக்கரில் அடிக்கடி ஒலிக்கும் பாடல் அருமை என்று பாராட்டியுள்ளார். அழகான ஒரு கவிதையுடன் அவருக்கு மேலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள் பாரதி தன்பால் அவர்களின் பதிவிற்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். பிரகாஷ் ஐயாவர்களும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். பாரதி தன்பால் அவர்களும் ஓகே பாய் பாய் என்றும், விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று 7 மணிக்கு அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், நேர் சொந்தங்களை பாடி மகிழ்வோம், கேட்டு மகிழ்வோம் என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் சோகமாக முடிக்கக்கூடாது என்பதற்காக கவிஞர் ஒரு பாடலை தந்து இந்த பாடலை ஒளிபரப்புங்களேன் என்று பதிவிட்டுள்ளார். இது வருகிறது, அவருடைய பாடல், கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களை.

இதய ராகம் நிகழ்ச்சிக்கு துள்ளலான அழகான ஒரு பாடல், கலக்கலான பாடல், பள்ளிக்கூட வயசு என்று பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பதிவிட்ட நேர் சொந்தங்கள் பாடலை கேட்டு தேன்மொழி முருகன், சோலைச்சேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள், அடடா அடடா கவிதை அழகு, இதை ரசனையோடு படிக்கும் இயக்குனர் ஐயா அதைவிட அருமை, இயக்குனர் ஐயா அதைவிட அருமை, ஐயோ நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சோலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், யார் அந்த கவிஞர் என்று கேட்டுள்ளார்கள். தெரியலையே, சொல்லணும்னு தோணுது ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன செய்வேன், யார்கிட்ட சொல்லுவேன், பிறகு சொல்கிறேன். ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள், சிறப்பு என்றும் பாராட்டுள்ளார்கள். பிரகாஷ் ஐயா அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு போட்டார்களா இல்லவா, இதனை ரசனையோடு படிக்கும் இயக்குனர் ஐயா அதோட அருமை என்று, அதை பார்த்தவுடன் ஐயோயோ இயக்குனர் ஐயா அழகா என்று அவர் அலறுகிறார். அலறாதீங்க ஐயா, அழகில்லை தான் என்ன செய்வது, உங்களை போல் அழகாக இல்லை. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள், வேற லெவல் பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு குத்தாட்டம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் பாடலுக்கு அருமையாக, பள்ளிக்கூட வயசு என்று. பள்ளிக்கூட வயசெல்லாம் முடிந்து பல்லு போன வயசு ஆகிவிட்டது ஐயா, நமக்கு எனக்கு உங்களுக்கு இல்லை எனக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், இதைத்தான் இதைத்தான் ஒரு மணி நேரமாக கேட்கிறோம், அவர்தான் அடித்து கேட்பார்கள் சொல்லிவிடாது என்று சொல்லியிருக்கிறாரே, நிச்சயமாக அவரே வருவார். ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள், அந்த கவிஞர் பெயரையும் சொல்லலாம், நிச்சயம் சொல்லுவோம். தேன்மொழி முருகன் அவர்கள், புதுப்பாடல், அருமையான பாடல், துள்ளல் பாடல் தேர்வு செய்த பெயர் சொல்லாத கவிஞருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள், நிறைவு பாடல் மிகவும் அருமை, இதுவரை அழகாக பாடலை தொகுத்து வழங்கிய இயக்குனர் கேதரேசன் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமாக நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. இன்று இரவு 7 மணியளவில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை நீங்களும் பங்கு கொண்டு பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களை நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். ராமபுரம் அனுஷியா அவர்கள், பெயர் சொல்ல விரும்பாத அந்த கவிஞர் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அருமை, வாழ்த்துக்கள் ஐயா என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். திரைக்கு பின்னால் அந்த கவிஞர், திரைக்கு முன்னால் நம் இயக்குனர், ஐயோ இவர்களும் கவிதை எழுத ஆரம்பித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். மீண்டும் கவிதையாக கவிஞர் அவர்கள், பள்ளி பருவத்தில் படிப்பு, பள்ளி பருவத்தில் படிப்பு, காதல் பருவத்தில் கன்னி பெண்களின் கனவு, காதல் பருவத்தில் கன்னி பெண்களின் கனவு, ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த வேலையை அந்தந்த வயதில் செய்து முடிப்பதே வாழ்க்கையில் சிறப்பாகும். ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த வேலையை அந்தந்த வயதில் செய்து முடிப்பதே வாழ்க்கையில் சிறப்பாகும். பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம், இனிப்பு கசப்பு, இரவு பகல் அனைத்தும் இறைவன் இரண்டாகத்தான் படைத்திருக்கிறான், ஒன்றாக படைக்கவில்லை. அதுபோல் அனைவரும் அன்பாக இருப்போம். சபரி வானொலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் விருப்ப பாடலை ஒலிபரப்பு செய்த இயக்குனர் அவர்களுக்கு நெஞ்சம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கவிதைகளுக்கு பாராட்டி வாழ்த்து தெரிவித்த அன்பு நேயர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். நன்றி வணக்கம். பாடலை கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள் பாடலை கேட்டு அழகாக ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு அருமை, நான் எதிர்பாராத நடன காட்சி, அழகு. ராமபுரம் மனுஷார்கள், இதயத்தை ஒன்றாக படைத்து விட்டாரே அந்த கடவுள், அனைத்தும் இரண்டாக படைத்த இறைவன் இதயத்தை மட்டும் ஒன்றாக படைத்தாரே ஏன் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஒரு இதயம்தான் படைத்தார், ஆனால் 4 அறைகளை வைத்துள்ளார், ஆளாளுக்கு ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். சோலைச்சேர் விஜய் அரசுகுமார் அவர்கள், அந்த கவிஞர் பழைய கவிஞரா புதிய கவிஞரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். தெரியலையே, அதுதான் தெரியவில்லையே என்பதை தெரிவித்து கொண்டு, இதுவரை சபரி வானொலி வழங்கிய இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, புதிதாக களமிறங்கிய கவிஞர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598535387 3 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் சகோதரி, மும்பைல நடராஜன் அழைக்கிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வந்து.
1: ஆமா மேடம், சார் வேற ஒண்ணும் இல்ல, அது நடக்கிற
0: பாடாதது.
1: தெய்வம் தந்த வீடு

0: சிறப்பு சார், ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்தது உங்க வாய்ஸ்.
1: நன்றி நன்றி சார்,
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் மும்பையிலிருந்து நடராஜ் அவர்கள் அழகான பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? எங்க போனீங்க நீங்க? ரெண்டு மூணு வாரமா? சரி,
2: அத வந்து பாடையில எனக்கு கொஞ்சம் பாட முடியல.
0: நீங்க வந்து மூணு வாரம் இருக்கும் மேம், நீங்க வந்து மூணு வாரம்.
2: போன வாரம் ரெண்டு நாள் அந்த அங்க மகை வீட்டுக்கு போயிட்டேன், அங்க டீக்கல் பெட்டிக்கு போயிட்டேன்.
0: எந்த ஊரு?
2: டீக்கல் பெட்டி.
0: டீ கல்லுப்பட்டி. ஓகே, மதுரை கிட்ட. ஆமா,
2: அங்க போயிட்டேன்.
0: சரி மேம், பாடுங்கள் மேம் உங்க பாடலை.
2: படிக்கிறேன், குங்கும சென்னையில இருந்து.

0: நன்றிக்கா.
1: மேம் நீங்களா இப்படி பண்ணது?
0: நானே
1: சூப்பரா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது இன்னைக்கு உங்க வாய்ஸும் உங்க சாங்கும் செம செம. இப்படி எல்லா பாட்டும் பாடினீங்கன்னா இவ்வளோ அழகா இருக்கும், நடுவில் மறந்துடுவீங்க. இன்னைக்கு நல்லா பாடுனீங்க மேம், சூப்பராக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் செம்மையாக பண்ணாங்க இன்னைக்கு, சூப்பராக இருந்தது பாடல், ரொம்ப அழகாக பண்ணாங்க, அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம், வருங்கள் வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ வணக்கம், கோவையிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
1: மழையா எப்படி அங்க, காத்தா வெயிலா?
2: மழை இல்ல மேடம், காத்து நல்லாதான் இருக்கு, ஆனா மழை இல்ல.
1: ஆனா வெயில் அடிக்குதா?
2: வெயில் பகல் அடிக்குது, ஆனா சாயந்தரம் நல்லா காத்து அடிக்குது. கொஞ்சம் அந்த வெயிலோட ரகிப்பு இல்லாம காத்தோட சேர்ந்து வெயில் அடிக்குது. அதனால நமக்கு அந்த வெயிலோட இது தெரியல,
1: தெரியல அந்த மாதிரி இருக்கு. எங்க எங்க ஊர் எல்லாம் செம குளிரு.
2: பாடுங்கள்
1: உங்கள் பாடலை.

0: அம்மன் பாடலா மேம்?
1: இல்ல மேடம், அம்மன் பாடல் இல்ல. அம்மன் பாடல் மாதிரி ராகம் போட்டிருக்காங்க, ஆனா டுவேட் பாட்டு. இது வந்து விஸ்வநாதன் வேலை வேணுங்கிற படத்துல ஜெயசித்ரன் சைலஜாவும்
0: பாடுவாங்க.
1: நாளைக்கு உங்க ப்ரோக்ராம் உண்டா? நீங்க அங்க வந்து போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் பாட்டு. நான் பாடுனது அவங்க ரெண்டு பேரும் சூப்பரா பாடிருப்பாங்க. ஜெயசந்திரனும் சைலஜாவும் பாடுவாங்க
0: இந்த பாட்டையா?
1: இந்த பாட்ட. இந்த படம் வந்து விஸ்வநாதன் வேலை வேணுங்கிற படம்.
0: அப்படியா?
1: ஆமா ஆமா.
0: சூப்பரா பண்ணீங்க மேம், அருமையா இருந்தது பாடல்.
1: தேங்க்யூ,
0: அழகா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அம்மன் பாடலான்னு கேட்டேன், அது ஒரு டூயட் சாங்கம். இந்த பாட்டு நம்ம கேட்டதே கிடையாது, சிறப்பாக பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க குரல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சார்.
2: மகிழ்ச்சி மேம், இன்னைக்கு வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன் மேம்.
0: பாடுங்கள் பாடுங்கள்.
2: ஜூன் போனால் ஜூலை காற்றே.

தோழா முத்து கூத்துகள் யாருக்காக, முத்து கூத்துகள் யாருக்காக, உத்தரவத்தும் கூத்துக்காகத்தான். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா முத்து கூத்துகள் யாருக்காக, புத்த பூமியின் கூத்துக்காகத்தான். அடியன்பே என் அன்பே போன

0: ஒத்தோழ முத்து கூத்துக்கள் யாருக்காக, மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான். அன்பே என் அன்பே.
1: வா வா, செம்மையா பண்ணீங்க சார். சிறப்பா
0: நல்லா
1: குரல் எல்லாம் ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பண்ணீங்க இன்னைக்கு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்தது. ஆமா,
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம்.
1: பாடலும் சிறப்பான பாடல், செம்மையா பண்ணீங்க.
0: ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம்.
1: நன்றி
0: இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பரா இருக்கணும் மேம்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: தேங்க்யூ மேம். பை
1: ஓகே,
0: பை.
1: தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். செம்மையா பண்ணாரு, அழகான பாடல், சூப்பரா பண்ணாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல். ஏதாவது ஒரு பாடல் ரொம்ப அழகா பாடுவாரு, என் எப்பவுமே நல்லா தான் பாடுவாரு, ஒன்று ஒன்று ரொம்ப சூப்பரா பாடிடுவாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், நான் கோவில் இருந்து காயத்ரி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம் மேம். பாடுங்க.
2: வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளம் தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளம் தென்றல் நீயே, இசை கொஞ்சும்

இளமாலை விளையாடும் இளம் தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே. ஆதை ஏன் கலைகின்றது, ஆசை ஏன் அழிகின்றது.

இடம் தென்றல் நீயே, இசை கொஞ்சம் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே, தீபங்கள் எரிகின்றன, தேகங்கள் இணைகின்றன, ஆரம்பம்

0: விளையாடும் இளம் தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே. தேங்க்யூ.
1: இந்த பாட்டு உங்களையே ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. என்ன மேம் அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சாங், என்ன மேம்?
0: இல்ல எனக்கு இந்த பாட்டு கேட்டதே இல்ல
1: மேம். எவ்வளவு அழகா பாடுனீங்க தெரியல. நீங்க வந்து ஒரு கிளாசிக் சிங்கர் மேம்.
0: இந்த பாட்டு நான் கேட்டதே இல்ல, இன்னைக்கு தான் கேட்டேன். சரி ட்ரை பண்ணி.
1: நான் இந்த பாட்டு கேட்டேன். இது என்ன படம்?
0: எனக்கு உடனே லைன் கிடைச்சிருச்சு. உங்க லைன் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி கிடைச்சாதான் எனக்கு பாட வருது கரெக்டா.
1: இப்ப ரொம்ப அழகா பண்ணீங்க.
0: கண்ணீர் பூக்கள் ஒரு படம்.
1: எப்ப என்ன அழகான சாங்
0: பாட்டு கேட்டேன். நான் கொஞ்சம் கெஸ்ட் வாங்கிட்டேன்.
1: இல்ல இல்ல நல்லா பண்ணீங்க மேம், அருமையா இருந்தது.
0: ஒரே
1: டைம்ல பாடுங்க பாருங்க, சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள். அழகான ஒரு சாங்கு, செம்ம சாங்கு, அருமையாக பாடினாங்க. அழகாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. கஷ்டமான சாங்கு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. இந்த மாதிரிலாம் பாடுறதுனால தான் சபரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. எவ்வளோ அழகான பாட்டை எவ்வளோ சூப்பராக பாடிட்டு போனாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம. கோவையிலிருந்து ராதேஸ்வரி.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம்.
2: ஓகே, நான் பாடட்டுமா?
1: பாருங்க.
2: குருவாயூரப்பா, குருவாயூரப்பா, நீ

நான் கொண்ட பாதை என்னாலும் முன் பாதை குருவாயூரப்பா குருவா.

0: காட்சி தாதை உனக்கு சொன்ன பாதை என்ன, நான் கொண்ட பாதை எல்லாலும் உன் பாதை. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, வேண்டாத தெய்வம் இல்லை நீதானே பாக்கி.
1: அருமை அருமை அருமை, என்ன அழகான பாடல, எவ்வளவு அழகா குழந்தை குரல்ல எவ்வளவு சூப்பரா பண்ணீங்க தெரியுமா, சிறப்பா இருந்தது மேம், ரொம்ப அழகா இருந்தது, நன்றி. நீங்க குரல்ல எந்த பாட்டு பாடினாலுமே சிறப்பா தான் இருக்கும், செம்மையா பாடுறீங்க, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக அந்த அந்த சின்ன குழந்தை வாய்ஸில் அவ்வளோ அழகாக பாடினாங்க, சிறப்பாக இருந்தது, பாடிக்கிட்டு இருந்தால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்து, அவ்வளோ அழகாக பாடுறாங்க, நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள், வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ மேம், விஜய் கோயம்புத்தூர்.
1: நல்லா இருக்கீங்களா விஜய்?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: பாடி முடிச்சிட்டீங்களா? சின்ன பாட்டா? சிறப்பா பாடு விஜய் பிரவீன். உங்க நீங்க இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு. பாட பாட ரொம்ப அழகா பாட ஆரம்பிச்சிட்டீங்க. போன தடவைலாம் ஒரு பாட்டு பாடினீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. இது ஜெயச்சந்திரன் பாடுற பாட்டு இல்ல?
1: ஜெயச்சந்திரன் பாட்டு, இளையராஜா ஜெயச்சந்திரன். அப்புறம்
0: படம்
1: படம் வந்து சொன்னது நீதான்.
0: பாட்டு தான் சிறப்பா இருக்கான்னு பாக்கணும். ஆமா, ரொம்ப அழகா பாடினீங்க, அருமையா இருந்துச்சு விஜய். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து விஜய் பிரவீன் அவர்கள். அழகான ஒரு சாங்கு, ஜெயச்சந்திரன் சாங்கு இது. நான் அந்த பாட்டு கேட்டிருக்கேன், ரொம்ப அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்தது. பாட பாட ரொம்ப அழகாக பாடுறாங்க இப்போ, நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க வாங்க சார், வாங்க. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம் ராஜேஷ், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: நிகழ்ச்சி ரொம்ப அருமையா, கடைசியில கேட்காத பாட்டு எல்லாம் பாடுறாங்கல்ல.
0: ஆமா அண்ணா, இங்க பாருங்க, உங்க அண்ணன் பையன். இவங்க அம்மா தான் பத்மாவா?
2: ஆமா. என்ன மேடம்?
0: இவங்க அம்மா தான் பத்மாவா?
2: இவங்க அம்மா தான் பத்மா. அந்த அக்ஷயான்னு கூட ஒரு பொண்ணு வரும் இல்லையா? அந்த பொண்ணு அது நம்ம வைஃப் தான். இவன் வைஃப் தான்.
0: அது தெரியும், அது தெரியும்.
2: ஃபேமிலி தான், நல்லா பாடுவான், சூப்பரா பாடுவான்.
0: நல்லா பாடுறீங்க, கேட்டுதான் இருக்கு. பாடுங்க.
2: ஓகே மேடம். ஆ

அம்மானை நான் காண தகச்சமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகச்சமித்தோம், கணங்கிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, கணங்கிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் வீதிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் ஒரு பரவசம், ஒரு பொன்மாலை நான் காண தகச்சமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகச்சமித்தோம், தடகத்தில் நீண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது வீழ்ந்தனவோ, அதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் லோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ, காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்துக்கீர் கால்கள் முளைத்த

மனமெங்கும் மனம் வீசுது, எந்த மனமெங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் வரும் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதி மிகவும்

0: மாலை பல சுவையை கண்டேன். அந்த கட்டுடல் முட்டுடல் ஒளிராம தவிராடி மன மரிதன்னில் கவி சேர்க்குது. எந்த மரிதன்னில் கவி சேர்க்குது. கலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் வீதியில் ஒரு பழரசம் அதை காண்பதில் வரும் பரவசம். ஒரு பொன் மாலை நான் காண தருதிமிட்டோம். ஒரு அம்மாலை நான் பாட தருதிமிட்டோம். தேங்க்யூ மேடம் பாட வாய்ப்பு அளித்ததற்கு.
1: என்ன ராஜேஷ் இப்படி பாடிட்டீங்க?
0: ஏன் மேடம்
1: ஏன் இப்படி சொல்றீங்க? எப்ப அப்படியே லயிச்சு உட்கார்ந்துட்டேன். இப்படி எப்படி பாட முடியும்? கொஞ்சம் கூட அங்க இருந்த விலகாம
0: ரொம்ப
1: அழகா பாண்டீங்க ராஜேஷ். ரொம்ப சிறப்பா இருந்தது பாடல். அதே மாதிரி பாண்டீங்க. இது எவ்வளவு சேலஞ்சிங்கான சாங் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது அந்த சிறப்பு மேம், சிறப்பு சிறப்பு ராஜேஷ். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ அழகாக பாடினாரு ராஜேஷ் இந்த பாட்டு இன்னைக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்போ அப்படியே உட்காந்துட்டேன் நான், 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி கேட்டுக்கிட்டே இருந்தேன். சிறப்பாக பாடினாரு. நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ், வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம். 11 ஒரு 18 முறை இப்போ போராடி 19வது முறையே லைனை பிரிச்ச.
0: என்ன செய்யறது, அவ்வளவு ஆளுங்க வராங்க.
1: நல்லா இருக்கு, எல்லா படம் சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணாங்க,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். ராஜேஷ் தம்பி பண்ணது ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: எனக்கு
1: தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடுறேன்.

ജഗജനനി സുഖവാണി കല്യാണി, ജഗജനനി സുഖവാണി കല്യാണി.

0: ரானி அம்பா பாண்டியகுமாரி, பவானி அம்பா பாண்டியகுமாரி, பவானி அம்பா சிவசங்கரி பரமேஸ்வரி, சிவசங்கரி பரமேஸ்வரி, மீண்டும் வரம் பெற இன்னும் மனமில்லையோ, மீண்டும் வரம் பெற இன்னும் மனமில்லையோ, மீண்டும் வரம் பெற இன்னும் மனமில்லையோ, மீண்டும் வரம் பெற இன்னும் மனமில்லையோ, விரவிதாந்த நாதஸ்வரூபிணி, விரவிதாந்த நாதஸ்வரூபிணி, ஜெய ஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெக ஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெக ஜனனி, ஜெக ஜனனி, ஜெக ஜனனி.
1: மேம், இது சாம் பக்தி பாட்டா?
0: ஆமா,
1: அப்படியா?
0: நித்யஸ்ரீ பாடல்.
1: அப்படியா, நாங்கெல்லாம் இதெல்லாம் பாடல, இந்த பாட்டெல்லாம் கேட்டதே இல்லை. நாங்க கேட்டது இல்லைனாலும் உங்க குரல்ல ரொம்ப அழகா பாடினீங்க, அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சிறப்பா பாடினீங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள். அழகான ஒரு பக்தி பாடலை சிறப்பாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கே அழைக்கிறீங்க?
2: ஹலோ,
1: ஹலோ, வாருங்கள், உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க மேம்.
2: வணக்கம், கோவையிலிருந்து பத்மா பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நீங்க ஒரு பார்வை பார்க்கும் போது உயிர் பாடும் ஒரு பாட்டு, மறு பார்வை பார்க்கும் போது

அந்தி நேரம் முந்தன் மன்றல் மேனிதனை கண்டு இந்த நெஞ்சில் அலை போல வந்த சுகம் உண்டு.

0: தேங்க்யூ மேம்.
1: கேள்வி கேட்டு என்ன கேள்வி கேட்கணும்? ரொம்ப அழகாக பாடுனீங்க. எங்கேருந்து செலக்ட் பண்ணீங்க இந்த பாட்டை சொல்லுங்கள் மேம்.
0: எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
1: அப்படியா?
0: நான் எப்படி கேட்பேன்னு மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எங்களுக்கு
1: ஆ சொல்லுங்கள்.
0: மொட்டை மாடியில படுத்துட்டு வெளிச்சத்துல இந்த பாட்டை மட்டும் காரு பக்கத்துல வச்சுட்டு அப்படி கேட்டோம்னா
1: சார் பக்கத்துல இருப்பாரா?
0: மேம்
1: சார் பக்கத்துல இருப்பாரான்னு கேட்டேன். சாரும் பக்கத்துல இருப்பாரு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும்.
0: இந்த பாட்டை வந்து அப்படி தனியா கேட்டு ரசிக்கும் போது அதோட சுகமே தனி. எஸ்பிசி அப்படி உள்ள போயிருப்பாரு, அப்படி நம்ம உள்ளுக்குள்ள போயிருப்பாரு, மனசுக்குள்ள போயிருப்பாரு.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா அவர்கள் அருமையான ஒரு பாட்டு எடுத்து சிறப்பாக பாடினாங்க, ரொம்ப அழகாக பாடினாங்க. செம, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் கீதநேசன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறேன். கொஞ்சம் சரியில்லை, நீங்க மன்னிக்கணும்.
0: எதுக்கு மன்னிக்கணும்?
1: ஏதோ கட்டுவது போல் இருக்கும், இருந்தாலும் பொருட்படுத்தாமல் கேட்டுக்கொள்ளவும்.
0: ஏன் இப்படி இந்த மழை எல்லாம் உங்க ஊர்ல
1: அப்படியே சாரலும் துரலமாக இருக்கிறது? இப்போது பரவாயில்லை.
0: சூப்பர், நல்லா இருக்கீங்களா? பாடுங்கள்.
1: நிச்சயமாக பாடுறோம். மனசுக்குள்ள ஆசை ரொம்ப கீழி, ஆனா தொண்டை சரியில்லை, இருந்தாலும் பாடுகிறேன்.
0: திடீர்னு மிமிக்ரி வந்து பயந்துட்டேனா?
1: இல்ல இல்ல, அதான் பாடணும்னு ஆசையா இருக்கு, இருந்தாலும் தொண்டை சரியில்லை, இருந்தாலும் பாடிடுன்ட்டு வந்துட்டேன்.
0: பாடுங்க சார்.
1: நன்றி.

மறப்பதில்லை. காதம் காலம்

என் நம்பி வாழும் ஜீவம் நீதானந்தி துணையே அன்பி நீதானா நீதானா நெஞ்சே நீதானா நீந்தி நானீதான் இங்கே வாழ்வேனா புது குயிலின் குரல்களே ஒரு துயரும் பாடி வரும் அறிவமிலே பாடியிலோ ஒரு சலனும் உன்னை கண்டு மனம் கேட்பதில்லை காலங்கள் நேரங்கள் பாலம் அமைக்கும் கையோடும் கையின்றும் சேர்ந்திருக்கும் வாடாதே வாடாதே வாசந்த பூவை தேடும் நீதானா நீதானா நெஞ்சே.

0: வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பா பண்ணீங்க சார். மேல் ஃபீமேல் வாய்ஸ்ல
0: நன்றி.
1: கலக்குறீங்களே, சும்மா சூப்பரான
0: நன்றி.
1: பாடல் அழகா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகா மேல் ஃபீமேல் வாய்ஸ்ல செம பாட்டு. இந்த படம் வந்து தாலாட்டு பாடவா, பார்த்திபன் படம், செம்ம சாங்கு அருமையா பண்ணாரு. ரொம்ப அழகா இருந்தது பாடல், இரு குரல்களிலும் கலக்கிட்டாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: நான் கவிதா முகமன், கோவையிலிருந்து.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: சிறப்பா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சிறப்பா இருக்கோம் மேம். பாருங்கள் உங்கள் பாடலை. சூப்பரா சிரிக்கிறீங்க, போங்க.
2: திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினமொரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதோழையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் அருகே நானும் அவனும் அருகே, பிறந்த இடம் புகுந்த இடம் வேற இல்லை, ஞாயிற்றுக்கும் திங்களுக்கும் தூரமில்லை. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, தாளி கொள்ளும் பெண்கள் தாயை நீங்கும் போது கண்ணோ

நிலை இங்கே இல்லை, அனுப்பி வைக்க வழியே இல்லை, அழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் தொல்லை, போனவுடன் கடிதம் போடு, புதினாவும் கீரையும் பேரு, புத்திமதி சொல்லும் தான்.

படிவோர் நல்லுறவு வாய்த்திடுமா? வீட்டுக்குள்ளே விண்மீன்கள் காய்த்திடுமா? திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே? தினமொரு

கயிறு கட்டி விட்டவன் எவனோ, தாலி கட்ட வந்தவன் அவனே உறவானவன். கொலுசு இடும் ஓசை கேட்டே மனத்தில் உள்ள பாஷை சொல்வான், மழை நின்ற மலரை போல பதமானவன். உறவெல்லாம் ஒன்றாய் கூடி கூடியவன், தெய்வங்களும் எங்களைத்தான் நேசிக்குமே. தேவதைகள் வாழ்த்து மடல் சுவாசிக்குமே. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த

0: அருமையான பாடல், அருமையான குரல், அழகா பாண்டிங்க மேம். சிறப்பா இருந்தது பாடல், அழகான பாடல். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, நாங்க தான் நன்றி சொல்லணும் மேம் உங்களுக்கு. உங்க ஃபேமிலிக்கே நாங்க நன்றி சொல்றோம் சபரி வானொலி சார்பா. சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து கவிதா முகந்தன். கவிதா முகுந்தன் அவர்கள் பேர் மறந்துருச்சு, அவங்க இப்போ ரீசண்டாக தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால தான் அவங்க பேர் மறக்குது. கவிதா முகுந்தன் அவர்கள் அழகான ஒரு பாடல், செம சாங்கு, அருமையாக பாடினாங்க, சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: My name is Dr. Sivaranjani, பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கேன்.
0: டாக்டர் சிவரஞ்சனியா? டாக்டர் எல்லாம் இங்க வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க போல.
1: நான் டார்ச்சர் சொன்னேன்.
0: டார்ச்சரா? நிஜமாவே டார்ச்சர் தான். எங்க ஊர்ல வந்து கிளைமேட் மாறி மாறி வருது, வெயிலும் குளிரும் பனியும், அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொண்டை கலட்ட பண்ணுது. யார்கிட்ட என்ன சொல்லி வைக்க போறீங்க? அப்படியா, சரி. நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நீங்களா இருக்கும், எனக்கு என்ன கவலை, சூப்பரா இருக்க.
0: அப்படியா, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா?
1: இருக்கிறாங்களே.
0: எத்தனை?
1: ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தவங்க பிளஸ் டூ படிக்கிறாங்க, ஒருத்தர் டென்த் படிக்கிறாங்க.
0: அப்படியா, சின்ன பிள்ளை மாதிரி நல்லா கலெக்டா பண்றீங்களே.
1: நாங்க பிறந்தது மறக்க கூடாதுல்ல, அதனாலதான் எப்படி பழசு ஞாபகம் வச்சுக்கணும்.
0: பாடுங்கள் மேம் உங்கள் பாடலை.
1: ஐயோ, பாட்டே அந்த மாதிரிதான் இருக்க போகுது. சரி, ஓகே.
2: பிள்ளை நீடா இரண்டும் வெள்ளை

மயில் போல பொண்ணு பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சில் ஒண்ணு, மயில் போல பொண்ணு ஒண்ணு.

0: அந்த மயக்கு எனக்கு இன்னும் தெரியல, மயில் போல பொண்ணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு ஒன்னியில ஒன்ன மயில் நீயும் போனா சத்தரமா சுத்துதடி மனசு மந்தார போய் மறி குழந்து செண்பகமே ஒன்ன முறையா போவே என முறிஞ்சாதே நடியோ தங்க முகம் பார்க்க ஒரு சோரிய நோமரலாம் சங்கு கழுத்துக்கே தினம் சண்டீரன தரலாம் மயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போல இடம் தெரியல விஜி அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்று மனசு போல இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல.
1: சிறப்பா பண்ணுங்க, இந்த ரெண்டாவது பாட்டு ரொம்ப அழகா பண்ணுங்க. மயில் போல பொண்ணு ஒண்ணு குயில் போல பாடுதுன்னு குயில் மாதிரி பாடிட்டீங்க மேம், சிறப்பா இருந்தது பாடல், அழகு அழகு. நான் உங்களுக்கு ஞானப்பால் கொடுத்தனா? ஏன் மேம், யாரெல்லாம் பாடினாங்கன்னு நான் உங்ககிட்ட போன் பண்ணி கேட்பேன் ஒழுங்கா, இதுக்கப்புறம் யாரெல்லாம் பாடினாங்கன்னு நீங்க சொல்லணும் என்கிட்ட, ஓகேவா?
0: சுகந்தி நடராஜன் ஒருத்தவங்க பாடினாங்கன்னு சொன்னீங்க.
1: சுகந்தி நடராஜன் அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஏன் மேம் சும்மாலாம் விட்டு அடிக்கிறதுல ஏதாவது ஒண்ணு
0: நம்ம குரல் எப்பவுமே ராஜேஷ் புவனேஸ்வரி ராஜேஸ்வரி இவங்க நாலு பேருமே மூணு பேருமே எப்பவுமே பாடுவாங்க.
1: அவங்களை நான் கேட்கல, வேற எல்லாரையும் கரெக்டா சொல்லணும். ஓகே மேம், எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. பை, தேங்க் யூ,
0: தேங்க் யூ. பாவம் பாவம் நானே தான்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு மேம், நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி மேம் அவர்கள் கலகலகலகலன் வந்து படபடபடபடன் பேசி படபடபடன் ரெண்டு பாட்டை பாடி அழகா போயிட்டாங்க. அருமையா இருந்தது பாட்டெல்லாம், செம்மையா இருந்தது, சூப்பரா பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், இனிய மாலை வணக்கம் அம்மா.
1: வணக்கம்,
2: பேசுறேன்.
1: ஓகே, நல்லா இருக்கீங்களா சார்?
2: பாடல் இந்த பாடல் வந்து ஸ்பெஷல். இதுல என்னன்னா, அந்த பாலமுரளி கிருஷ்ணான் ஒரு பெரிய பேரடிக் மியூசிஷியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா,
2: சின்ன கண்ணன் அழைக்கிறான், தங்கரதம் வந்தது வீதி, இதெல்லாம்
1: தெரியும் தெரியும்.
2: அதுல அவர் பாடின அவபோகி ராகத்துல அமைஞ்ச தங்கரதம் வீதி வந்தது வீதியிலேங்கிற பாட்டு தான் பாடலான்னு வந்திருக்கேன்.
1: ஓகே, பாடுங்கள்.
2: பாட்டு வந்து பாலமுரளி கிருஷ்ணா தான் ராகம் போட்டிருக்காரு, மகதி ராகம். முதல்ல கிருஷ்ணதாஸ் பாடுறாரு பாடலான்றது, அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். தங்கரதம் வந்தது
1: பாருங்கள்.
2: சுசீலா அம்மாவும் பாலமுரளியும் பாடினது, ஆபோகி ராகம் இது. கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள், இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: ஓகே சார், பாடுங்க சார்.
2: ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நான் எப்படி பாடுறேன்னு தெரியல, பாப்போம்.

கானங்கள் போ

الله.

ஆசை தானே நல்ல

0: மேடம். தேங்க்யூமா.
1: சிறப்பு சிறப்பு. எப்படி சார் இவ்வளோ அழகா பாடுறீங்க?
0: கடவுள் கொடுத்ததுமா?
1: செம்மையா பாடுறீங்க சார் பாட்டு. அருமையா இருந்தது உங்க பாடல். அங்க இங்க விலகல, அவ்வளவு அழகா பாடுறீங்க.
0: இது ஃபுல்லா ஆமோகி ராகத்துல இருந்தது. இதே ராகத்துல இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே கேள்விங்களா? வயிற்று அதுவும் இதே ராகம்தான். அதே மாதிரி அம்மன் கோயில் கிழக்காலையில காலை நேர அதுவும் இதே ஆமோகி ராகம் தான்.
1: நீங்க நல்லா அந்த மியூசிக் படிச்சிருக்கீங்க இல்ல? அப்படித்தானே?
0: படிக்கலாம் இல்லம்மா, ஒண்ணுமே தெரியாது சத்தியம். இது ஏபிசிடி தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து ரேடியோ கேட்டு கேட்டு கேட்டு வந்ததை தவிர்த்து மறுபடி சங்கீதம் ஒண்ணு கூட தெரியாது எனக்கு.
1: அப்படியா? அப்படி இருந்துமே இவ்வளவு அழகா பாடுறீங்களே சார்.
0: இது அதே மாதிரி சிவாஜியிலயோ இல்ல எது உண்ணுமே அந்த ஒரு இது வரும் சார். அதுல வந்து
1: உங்களோட பாட்டுக்கு தலை வணங்குறோம் சார். அவ்வளவு அழகா பாடுறீங்க சார். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ.
1: வச்சிருங்க வச்சிருங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் நங்கநல்லூரில் இருந்து கண்ணன் சார் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அருமையாக பாடினார். ரொம்ப சிறப்பாக பாடினார். எவ்வளோ அழகாக பாடினார் தெரியுமா? நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு. அவங்கெல்லாம் வந்து சபரி வானொலியில் பாடுறது நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கணும் கேட்குறதுக்கு. அவ்வளோ அற்புதமாக பாடுறாரு. நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு. வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க அந்த நம்பர்லயே கூப்பிட்டுக்கிட்டு இருந்த
1: பாடுங்கள். தம்பி வந்து பாட முடியாது, பாட்டு மட்டும் பாடுறேன். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும்

0: சிந்தும் சுவையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா? இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா மின்னல் இடை அல்லவா? கண்ணெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா? அம்பிகாவதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, அம்பிகாவதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? அவ்வளவுதான் மேம்.
1: அருமையா பாண்டிங்க மேம், அழகா பாண்டிங்க, அழகான பாடல், சிறப்பு சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்துச்சு குரல். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு குரல் கேட்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? எங்கிருந்து மேம்?
2: திருவண்ணாமலை மேம்.
1: திருவண்ணாமலை மேம், மீனா அவர்களே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேம், நீ நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்க மேம்.
2: மேம், இப்போ நான் சாதனா சங்கம் பாடுன பாட்டு பாடுறேன் மேம்.
1: பாடுங்க பாடுங்க. என்ன படம்?
2: படம் பேர் தெரியலீங்க மேம், ஆனா வானவில்லை வான.
1: பாடுங்கள்.
2: வானவில்லை வந்தி வந்த வண்ணங்களை எந்த நெஞ்சின் பறவைகள் பறக்குதை பட்டு குறை

0: என்னை போது எந்த நாட்டு குயிலின் தோட்டமும் பாடல் பூக்கும், எந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் மழலையும். ஜாதி என்ன கேட்டு விட்டு பார்த்து விட்டு மண்ணில் மழை வருமா, நாடும் எல்லோரும் அன்புள்ளே வானவில்லே வானவில்லே வந்ததில்லை பள்ளி வந்த வண்ணங்களை எந்த நெஞ்சில். நன்றி மேம், அவ்வளவுதான்.
1: சிறப்பா பாண்டிங்க மேம், அருமையா இருந்துச்சு பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருவண்ணாமலையில் இருந்து மீனா அவர்கள். அருமையா அவங்க குரல் நல்லா இருந்துச்சு, அருமையா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் புன்னநல்லூர் மாரியம்மன் கோயில் ஜோதி பாண்டியன்மா.
1: நல்லா இருக்கீங்களா சார்? உங்க உடம்புல நல்லா
2: இருக்கேன்.
1: பாடலே
2: இருக்கீங்களா?
1: நாங்களாம் நல்லா இருக்கோம் சார்.
2: நன்றிமா.
1: பாருங்க பாருங்க.
2: அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கண்ணின

0: தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன். இமயவரம் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. தாயகம் காப்பது கடமையடா. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரம் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே வாழ்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா.
1: அருமையா பண்ணீங்க சார், சிறப்பா இருந்தது பாடல். நல்லா அவ்வளவு அழகா பாடுறீங்க சார், நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புன்னைநல்லூரில் இருந்த ஜோதி பாண்டியன் சார் அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பா அருமையா பாடிட்டு போனார். ரொம்ப அழகா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக எனது குரலில் ஒரு பாடல். வரும் நேரம்

வரும் நேரம் 8:31. சிவா திரைப்படத்திலிருந்து.

போகிறேன், கார்காலமே கம்பரும்.

0: நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் கற்பனாவட்டி புதுக்குடியிலிருந்து.
0: ஓ, வேற நம்பர்ல வந்திருக்கீங்க மேம்.
1: ஆமா, இந்த ஒரு புது நம்பர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க ஏன் வரவே இல்லைன்னு.
1: எனக்கு இந்த அடி மாசம் இல்லைங்க,
0: ரொம்ப
1: அடி மாசம். ஆமா, கொஞ்சம் கோயில் பாட்டு எல்லாம் வரும்.
0: அப்படியா?
1: ஆமா ஆமாங்க மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க இப்ப பாடுறது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நல்லா அழகா பாடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்.
1: அனைத்து சொந்தங்கள் பாடும் பாடலுக்கு அனைத்து சொந்தங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தெரிவித்துக் கொண்டு உங்க பாடலை பாட ஆரம்பிங்க.
1: சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. சரஸ்வதி அம்மா பாட்டு
0: பாடுங்கள்.

0: நல்லது.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சரிங்க சரிங்க.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள். அழகான பாடல் கலைவாணி நின் கருணை. கலைவாணியை பற்றி ரொம்ப ரேர், யாருமே பாட மாட்டாங்க. இவங்க வந்து அருமையாக பாடிட்டு போகிறாங்க. சிறப்பாக இருந்தது பாடல். அவங்க குரலில் ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மேம், நான் வந்து மகேஷ்னி.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம் சார். படங்கள் பாடலை
1: உன் பாடலா ஓயாமல் இசைக்கின்றது.

அலைபாய ஆனந்தம் பெறவில்லையோ, வரும் நாளெல்லாம் இனி மதனோச்சவம்.

சுகமாயினையும் தருணம் ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தானா ஓயாமல் இசைக்கின்றது இரக்கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும்

0: நன்றி மேம்.
1: சிறப்பா இருந்தது. பிளஸ்
0: தேங்க்யூ
1: பாயிண்ட்
0: மேம்.
1: என்ன தெரியுமா மகேஷ், நடுவுல ஒரு சிரிப்ப சிரிச்சீங்க தெரியுமா, அதுதான் பிளஸ் பாயிண்ட். செம்மையா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, எஸ்பிபி மாதிரியே தான் நீங்களும் சிரிச்சீங்க. நன்றி நன்றி நன்றி, சிறப்பான பாடல், அழகா பாடினீங்க. உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் மகேஷ். தேங்க்யூ தேங்க்யூ.
0: எல்லாரும் நல்லா பாடினாங்க, எல்லாரும் சிறப்பா.
1: எல்லாரும் பாடுறதையும் நீங்க கேட்டீங்களா?
0: இல்ல, நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன், எனக்கு கேட்க முடியல, அட்டன் பண்ண முடியல, கொஞ்சம் கேட்டு கேட்டு வந்தேன். எல்லாரும் நல்லா பாடினாங்க, எல்லாரும் நல்லா பாடினாங்க.
1: ஓகே,
0: கோவை ராஜசன்னாவும் நல்லா பாடினாப்ல.
1: ஆமா ஆமா,
0: பைக்ல வந்துட்டு இருக்கும் போது கேட்டிருந்தேன். எல்லாருமே நீங்க நீங்க பாடினீங்களே எனக்கு தெரியல.
1: ஓகே சரி சரி, பைக்ல. ஆமா பாடினேன், இப்ப தான் ரெண்டு பாட்டுக்கு முன்னால பாடினேன். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் அவர்கள் அழகான பாடலை சிறப்பாக அருமையாக பாடினார். செம்மையாக இருந்தது பாடல், ரொம்ப சிறப்பாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:46. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும், உடன்பணி புரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சொலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.